நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
1: மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்.
0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:56:25. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை மதியலை 720 KHz 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 to 9:00 புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம் புள்ளி விவரம், உண்மையை வெளிப்படுத்தும் கருவி. எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், 11:30 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரோஜன் திட்டம் குறித்த தகவல்கள்.

ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி உயிர்கொடை கருத்துக்கோவை இடம்பெறும். 2:15 திரைகாணம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. புராணங்களிலும் உபனிஷதங்களிலும் கீதா பிரகாரக் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். இரண்டு 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம், காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம், இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா.

எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz 7 மணிக்கு வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் ஆர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரோஜன் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரைகானம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 இடம்பெறவிருக்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரிவைண்ட். எஃப்எம் கோல்ட் 100.1 MHz காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட் சவீரி டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம், 12 மணிக்கு திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் நெய்வேலி ராஜலட்சுமி தீபக் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். வி மிருதுளா அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா இவை டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஷ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை DAV பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை கானம்,

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலகில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு

என் கேள்விக்கு என்ன பதில்? 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரோஜன் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 மணிக்கும் 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுவரை எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில் பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள் என்ற சொல்லால்தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்கு. வேற சிற்றினங்கள்ல இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமாக மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்போ குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தால் அது குயிலாகவே இருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமாக மாறிடும். இப்போ உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமாக மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்கு. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்கு. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமா சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதிலுமே ஒரு பேட்டனை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்களில் இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உரை. இந்த மைலின் மூலமா, அந்த மைலின் உரையின் மூலமா அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்போ இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா இலக்கியத்தில் ஒரு உவமை உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியலில் வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்குது. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண்முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின் நிலையும் மொழி வாயிலாகவும் முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசிச்சு பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியைத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது.

0: அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியில் இருக்குது. அதை ஒட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்போ மூக்கே இல்லாத சுற்றினமாக நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளிசுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சுற்றினமாக நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகாக மாறியிருக்கும். அதில் யார் சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்போ இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம்மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்டில் ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்போ அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணைச்சொல்லும் இருக்குது. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 kHz. இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 15 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்க முடியும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை இப்போது கொடுக்கலாம். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அம்மோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழைநீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
3: விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளே, விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார்.
2: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முடியும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம்.

0: நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போட வேண்டும். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள், அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது மாவட்டந்தோறும் செயல்படும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும். அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த மண்ணில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும்.
1: மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து
3: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியாக பயன்படுத்துதேன். அதாவது குலையை போட்டு தான் நான் பயிர் வைக்கிறது, பயிர் குளிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்தில் விதைச்சு விட்டுருவேன்.
1: நெல் சாகுபடியில் தான் அடைந்த பயன்கள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனைகள் சில. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்துங்கள். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்கபோயிங் நோய் தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் பயிர் வளர்ச்சி குன்றி இருக்கும், குருத்து காய்ந்து இருக்கும், இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன் டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் கரணைகளை 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடா குளோபிரிட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் மீண்டும் 5 நிமிடம் வரை கரணைகளை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் இமிடா குளோபிரிட் 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலக்க வேண்டும், அல்லது குளோரான் ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். குருத்து மாவு பூச்சி தாக்குதல் 10% அளவிற்கு தாக்குதல் தென்பட்டால் பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒரு முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகள் அதாவது இமிடா குளோபிரிட் அல்லது குளோரான் ட்ரானிலிப்ரோல் இதனை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? தெருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்றுங்கள். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி

0: தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:30 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் ராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்று காலை 11:30.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திரு புதினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் விமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம்

0: மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டி இருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய

0: நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ் மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: இன்று புவி வெப்ப ஆற்றல் தொடர்பான தகவல்களை பற்றி அறிந்து கொள்வோம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே புவியின் வெப்ப ஆற்றலை பயன்படுத்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் வெறும் அறிவியல் கண்டுபிடிப்பாக மட்டுமே இருந்த காலத்திலேயே முதல் ஹீட் பம்ப், அதாவது வெப்பத்தை உறிஞ்சும் எந்திரத்தை கெல்வின் பிரபு கண்டறிந்தார். இத்தாலிய நாட்டின் இளவரசர் பியாரோ ஜினோரி கோண்டி கெல்வின் பிரபு கண்டுபிடித்த ஹீட் பம்பை பயன்படுத்தி 1904 ஆண்டு ஜூலை மாதம் 4 நாள் பூமியிலிருந்து நீராவியை பெற்று ஏறத்தாழ 3 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தனது பகுதியில் இருந்த ஏராளமான வீடுகளின் விளக்குகளை எரியச் செய்தார். அமெரிக்க ஒஹியோ மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் கார்ல் நீல்சன் தானே ஒரு ஹீட் பம்பை வடிவமைத்து புவியின் வெப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய வீட்டை கதகதப்பாக்கி கொண்டார். இப்படி சிறு சிறு முயற்சிகள் பயன் அளித்தாலும் மிகப்பெரிய முதலீட்டுடன் வணிக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி 1960களில் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியடைந்தது. அங்கு நிறுவப்பட்ட டர்பைன்கள் இன்றளவும் இயங்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருகின்றன. இன்றும் உலகெங்கும் இந்த புவி வெப்ப மின் உற்பத்தி நிலையங்கள் 70 செயல்பட்டு வருகின்றன. 2019 ஆண்டு நமக்கு கிடைத்த புள்ளி விவரங்களின்படி கிட்டத்தட்ட 16 GW ஆற்றலை மின் ஆற்றலாக நமது பூமியின் அடியில் கிடைக்கும் வெப்பத்தின் உதவியால் பெற்றோம். ஏறக்குறைய இதே அளவிற்கு ஆற்றல் பெறப்பட்டு அதை சுடுநீராக்கி வீடுகளை குளிர்காலங்களில் கதகதப்பாக வைத்திருக்க உதவுகின்றது. சரி, நேற்றும் இன்றும் பூமியின் அடியில் புதைந்துள்ள சூழலை கெடுக்காத இயற்கையின் வெப்ப ஆற்றல் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்று கண்டறிந்தோம். நாளை மீண்டும் பல தகவல்களுடன் சந்திப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 4ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர், 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 87%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தூறல் இரவு மாலை நேரங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸில். இனி புத்தம் புது காலை. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அரிஸ்டாட்டில் அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக.
1: நாளும் அறிவோம். புள்ளி விவரம், உண்மையை வெளிப்படுத்தும் கருவி. தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: எண்ணிக்கை பேசும்பொழுது உண்மை வெளிப்படும். இந்த சொற்றொடர் எவ்வளவு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் வாழும் உலகம் தகவல்களின் உலகம். தினமும் நாம் பல விஷயங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த தகவல்களின் எது உண்மை, எது யூகம், எது மிகைப்படுத்தல் என்பதை கண்டறிய உதவும் ஓர் சக்தி வாய்ந்த கருவிதான் புள்ளி விவரம். புள்ளி விவரம் என்றால் எண்ணிக்கைகள் மூலம் தகவல்களை சேகரித்து பகுத்து ஆராய்ந்து முடிவுகளை எடுத்துக்கொள்ள உதவும் ஓர் அறிவியல் துறை. எளிமையாக சொன்னால் எண்ணிக்கைகள் மூலம் உண்மையை கண்டறியும் கலை மற்றும் அறிவியல்தான் புள்ளி விவரம். புள்ளி விவரத்தின் அவசியம் நாம் எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் அது உண்மையான தகவல்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக, ஓர் பள்ளியில் மாணவர்கள் தேர்வில் எப்படி செயல்படுகிறார்கள், ஓர் நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு, நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன, இவற்றை பற்றிய சரியான முடிவுகளை எடுக்க புள்ளி விவரம் உதவுகிறது. புள்ளி விவரம் மற்றும் பொருளாதாரம் ஓர் நாட்டின் வளர்ச்சியை அளவிட அவசியம். தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு நிலை, விலையேற்றம் இவற்றை அறிந்து அரசாங்கம் திட்டங்களை வகுக்கின்றன. ஓர் விஷயத்தை நாம் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டும் தீர்மானித்தால் அது முழுமையான உண்மையாக இருக்காது. ஆனால் அதே விஷயத்தை எண்ணிக்கைகளுடன் ஆராய்ந்தால் உண்மை தெளிவாக தெரியும், தவறான கருத்துக்கள் நீங்கும். உதாரணமாக, இந்த ஆண்டில் மழை குறைந்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் மழை அளவு ஒப்பிட்டால்தான் உண்மை தெரியும். புள்ளி விவரம் நமக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது, தகவல்களை தெளிவாக புரிய செய்கிறது, எதிர்காலத்தை கணிக்க உதவுகிறது. புள்ளி விவரத்தை பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டும். நவீன உலகில் புள்ளி விவரம் மிகப்பெரிய செல்வமாக உள்ளது. ஆன்லைன் வணிகம், செயற்கை நுண்ணறிவு இவை அனைத்தும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. புள்ளி விவரம் என்பது கணித பாடத்தில் மட்டும் இருக்கும் ஓர் கருத்தல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையில் எங்கும் உள்ளது. வானிலை அறிக்கைகள், தேர்தல் கணிப்புகள், விளையாட்டு புள்ளிகள், மருத்துவ ஆய்வுகள் எல்லாவற்றிலும் புள்ளி விவரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. புள்ளி விவரம் கல்வித்துறையில் மிகவும் முக்கியமானது. மாணவர்களின் மதிப்பெண்களை பார்த்து யார் சிறப்பாக செயல்படுகிறார், யாருக்கு கூடுதல் கவனம் தேவை என்பதை ஆசிரியர்கள் புரிந்து

0: கொள்கின்றார்கள். இதன் மூலம் கற்றல் முறைகளை மேம்படுத்த முடிகிறது. மருத்துவத்துறையில் புள்ளி விவரம் உயிர்களை காப்பாற்றும் ஓர் கருவியாக உள்ளது. உதாரணமாக, ஓர் புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது பரிசோதித்து அதன் விளைவுகளை புள்ளி விவரமாக ஆய்வு செய்துதான் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய நவீன உலகத்தில் டிஜிட்டல் யுகத்தின் தரவுகளின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அந்த தரவுகள், அதாவது டேட்டா, சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்த புள்ளி விவரம் அவசியமாகிறது. கல்வி, மருத்துவம், நாட்டின் பொருளாதாரம், வேளாண்மை, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம், அரசியல், விளையாட்டு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை மதிப்பிடுவதில் புள்ளி விவரத்தின் பங்கு இன்றியமையாததாகும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதில் எண் என்பதன் முக்கியத்துவம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எண்களும் தகவல்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த எண்களை சேகரித்து, ஒழுங்குபடுத்தி, பகுப்பாய்வு செய்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும் அறிவியல் துறையே புள்ளி விவரமாகும். எண்ணிக்கை பொய்யாகாது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் புள்ளி விவரத்தின் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். எனவே நவீன உலகில் ஒவ்வொருவரும் புள்ளி விவரத்தை நன்காக அறிந்து கொண்டு உண்மையை கண்டறிந்து நல்ல முடிவுகளை எடுத்து நம் வாழ்க்கையையும் சமூகத்தையும் முன்னேற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். புள்ளி விவரம் உண்மையை வெளிப்படுத்தும் கருவி. தகவல்கள் வழங்கினார் வி. திவ்யபாரதி அவர்கள்.

0: பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திலிருந்து ஒலித்தது எஸ்பி சைலஜாவின் குரல். நேரம் 7:10, புத்தம் புது காலையில். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: பாட்டு இயற்கை, இயற்கையின் வடிவு அழகு. ஆகவே செயற்கை அல்லாதன எல்லாம் அழகு என்று சுருங்கச் சொல்லலாம். இப்பெற்றியதாய அழகுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பென்ன? மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், இறக்கிறான். மனிதனை பிறப்பிப்பது அழகு, அவனை வளர்ப்பது அழகு என்கிறார் திருவிக்கா அவர்கள். மனிதன் அழகை மறந்த காலமே அவனது அழிவு காலம். அழகு மனிதனை மறப்பதில்லை, மனிதனே அழகை மறந்து மாள்கிறான். அழகை பெற மனிதனுக்கு பொருள் வேண்டுவதில்லை. பொருளின்றி பெரும் பொருளை பெற முயலாது சாகும் மனிதன் அறியாமைதான் என்ன. அழகு தன்பால் என்றும் நிலவும் வழியில் மனிதன் தன் வாழ்வை நடத்துவனாயின் அவன் என்றும் அழகியனாய் வாழ்வான் என்றும் அழகுடையவனாய் வாழ எண்ணாத மனிதன் இறான். எல்லோரும் என்றும் அழகுடையவராக வாழவே எண்ணுகின்றார். எண்ணுவதால் என்ன பயன்? எண்ணியவாறே நடக்க பயில வேண்டும். நடப்போர் எத்தனை பேர் என வினா எழுப்புகின்றார் திருவிக்கா. மனிதன் முதலாவது கைப்புணர்ந்தியற்றா இயற்கையின் அழியா அழகுண்மையையும் கை புனைந்தியற்றும் செயற்கையால் அழியா அழகின்மையும் நன்கு உணர வேண்டும். இதனை ஆராய்ந்து உண்மை தெளிவது மனிதனின் முதற்கடமை என்றும் கூறலாம். இம்முதற்கடமையால் மனிதன் தன் உடலின் அருமையை உணர்ந்த பின்னர் அவன் அதனை ஓம்ப முயலுவான். உடலை முறைப்படி ஓம்பும் ஒருவன் என்றும் அழகியவனாயிருப்பது திண்ணம். ஒருவன் தோலை பார்த்து அவனது அழகை அளந்து கூறுவது மடமை. அழகென்பது தோளிலும் நிறத்திலும் இருப்பதன்று என்கின்றார் திருவிக்கா அவர்கள். மனிதன் தனது உடலை பெரிதும் ஓம்புதல் வேண்டும். உடலை ஓம்பாத ஒருவன் அழகு தெய்வத்தை போற்றாதவனாவான். உடல் தெய்வத்தின் இயற்கை கோயில். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பரம் மெய்ஞானும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும், உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புடே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்வரும் திருமூலரின் திருவாக்கை காணலாம். இவ்வாறு எல்லா நாட்டிலும் தோன்றிய அறிஞர் பலரும் கூறியுள்ளனர் என்கிறார் திருவிக்கா. உடல் ஓம்பலினால் அழகு செறியுமோ என்று சிலர் வினவலாம். அழகு தடையின் செழுமைக்கண் நிகழ்வது. தடை வளத்துக்கு இரத்த ஓட்டமும் தூய்மையும் இன்றிமையாதன. இவ்விரண்டும் மக்களுடைய உறைவிடம், உடை, உணவு, ஒழுக்கம் முதலியவற்றை பற்றி நிற்பன. ஆகவே உறைவிடம், உடை, உணவு, ஒழுக்கம் இவற்றின் மீது பெருங்கவலை செலுத்த வேண்டும் என்கின்றார் திருவிக்கா. உணவுக்கு ஏற்றவாறு அழகும் பரிணமிக்கும். அழகு விரும்பும் ஒருவன் பெரிதும் பழ உணவுகளை அருந்தல் வேண்டும். பழ உணவு ஒரு வேளைக்கு உண்டு நன்னீர் அருந்தி நறுங்காற்று பருகி ஞாயிற்றொளி மறுவ வாழ்பவன் என்றும் அழகனாயிருப்பான். காரம் புளிகலந்த உணவும் புலால் உணவும் காரமும் புளியும் ஜீரணக்கருவிகளின் ஆற்றலை குறைப்பன. புலால் உணவு மனித இயல்பை கெடுப்பது. இவ்வுணவுகளால் இரத்தம் வெந்து நஞ்சாகி உடல் வளத்தை கெடுத்து அழகை அழிக்கிறது என்கிறார் திருவிக்கா. மனிதன் அடிக்கடி இயற்கையோடு உறவாடல் வேண்டும். காடுகளிலும் மலைகளிலும் புகுந்து

0: ஆங்காங்கே உள்ள இயற்கை வளங்களை கண்டு மகிழ்தல் வேண்டும். செடிகளின் அழகையும் கொடிகளின் அழகும் மக்களின் அழகும் பறவைகளின் அழகும் பிற அழகுகளும் அடிக்கடி மனதில் படிவதால் உடலில் அழகு அரும்பும் என்கிறார் திருவிக்கா.
1: தமிழ் அமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 தேதி முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100+ நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில் துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும் போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின்போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் ஏஐசி ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஏஐசி தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை ஐஐடி ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்பு கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 127,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமிகண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000-க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்பு பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. DNA பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 1 உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக்

0: அரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி புத்தம் புது காலை. தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: டொபாக்கோனா வி ஆல் நோ சிகரெட் ஸ்மோக்கிங் மட்டும் டொபாக்கோ கிடையாது. டொபாக்கோ கம்ஸ் இன் அதர் ஃபார்ம்ஸ் ஆல்சோ. நிறையா சூவபிள் டொபாக்கோ கூட இருக்கு. ஓவரலாக வச்சுட்டு அப்படி வாயில் ஒதுக்கிக்குவாங்க. பேசிக்கலி இட்ஸ் அ ட்ரக் கால்ட் இட்ஸ் அன் அடிக்டிவ் ட்ரக் கால்ட் நிக்கோட்டின். அது வந்து இட் ப்ரொடியூசஸ் அடிக்ஷன் பட் இட் காசஸ் ஆல் அந்த ஹை டேக்ஸ் யூ டு ஹை ஸ்பிரிட்ஸ் ஹை லெவல்ஸ் எல்லாம். அதுக்காக தானே நிக்கோட்டின் பீப்புள் கெட் அடிக்டட். ஜஸ்ட் லைக் ஆல்கோஹால், ஆல்கோஹால் எப்படி ஒரு அடிக்ஷன் வருதோ கிவ்ஸ் யூ ஹை இல்லையா, சென்ஸ் ஆஃப் ஹை. அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங்கில் டொபாக்கோவில் tobacco uses nicotine to give the that kind of high. Well, ellame oru solla varu eppadi velaiyadathanam aarambikkiradha illaya, chinna vayasula chumma pasanga ella sendu we can try that. But I think veetla vand dad and your friends circle is a big influence nanikira. As a chinna payana irukumbodhu when you grow up you see your dad, your uncles, your other periyavanga la smoking, then you think okay, oh it's a way of life indra mari nenapanga. Then adha vandu valara valara school stage la or 8th 9th and the stage la vandu appa vechittu pora cigarette illa appa thooki pottu smoke pannittu adha the butt crush panama, you know, just to throw it out, adha eduthu and the smoke panni paakra just to get a feel of it. Abadi aarambikiradhu selarku abadi or palakkamave vandirradhu. பட் நிறைய பேருக்கு அப்படி இல்லாதவங்களுக்கும் வந்து நடு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் இப்போ எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்ன்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சுல. ஹார்லி எனி பீப்புள் ஹூ டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் வந்து நிறையா, அதில் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் எல்லாம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு வரும். ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் ஸ்மோக்கர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தட்ஸ் கால் பேசிவ் ஸ்மோக்கிங். ஏன்னா அவங்க லெட் அவுட் பண்ணுற ஸ்மோக்கை யூ இன்ஹேல். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஸ்மோக் பட் மை friend, best friend smokes. So, நான் அவனும் தான் எப்போவுமே வெளியில் போவோம் இல்லையா, ஒன்னா we hang out together. So, when he smokes, I'm going to be there, we are going to talk. So, அந்த இது circulationல பக்கத்திலே இருக்கும் இல்லையா, I am going to be inhaling the smoke. So, அதான் passive smoke. Passive smoking is also equally dangerous as smoking. Passive smoking is equally bad. வாயில் சிகரெட் வச்சுட்டு வாய் வழியாக இழுக்கிறீங்க. So, it traverses a lot of path. வாய், oral cavity first, அதுக்கப்புறம் esophagus, then it gets in, then அப்படியே வந்துல போயிட்டு அப்படியே lungsல போகும், trachea, lungs, அது வழியாக lungsக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் blood stream new, there is a little bit of absorption. அதனால தான் even breast cancers, bladder, urinary bladder எங்க இருக்கு, கீழ இருக்கு இல்லையா, urinary bladder cancer கூட smoking ல வரும். சோ smoking னா வெறும் lung cancer மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. பெரிய lung cancer is a major thing. நீங்க இன்ஹேல் பண்றது பாதி முக்காவசி இது எல்லாம் lungs க்கு போகுது. But it also goes through the anal, head and neck, oral cavity cancers வரும். oropharynx, pharynx, larynx, அதெல்லாம்மே அந்த head and neck cancers. அது இல்லாமல் யூரினரி பிளாடர் கேன்சர் அண்ட் ஈவன் பிரஸ்ட் கேன்சர் கூட ரிஸ்க் ஸ்மோக்கிங். அதனால தான் ப்ரெக்னென்ட் விமன் எல்லாம் தே வி அட்வைஸ் நாட் டு ஸ்மோக் இல்லையா. ஸ்மோக்கிங் கேன் நாட் ஓன்லி காட் காஸ் கேன்சர் பட் இட் கேன் காஸ் டெலிட்டீரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த பேபி ஆஸ் வெல், டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஸோ இதெல்லாமே ஸ்மோக்கிங்கோட

0: அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: உடற்பயிற்சி நடைபயிற்சி முக்கியமா யோகா செய்யறேன், அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
3: அப்படியா, எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
2: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
3: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது, யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா? ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்துனா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை, அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்பில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுடுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்தப்பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்தப்பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே.

0: ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்குறேன் அப்படின்னு நான் இவன். இதுக்கு அவன் சொன்னானே, நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு
1: நானா. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். பல இழப்புக்களை ஏற்படுத்தும் போர் தேவையில்லை, அமைதி சமாதானம் அன்பு நிறைந்த உலகம் படைப்போம்.

0: டி எம் சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். பல்லாண்டு வாழ்க படத்திற்காக.
1: பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.

0: பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் வெற்றி விழா.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 60.

0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 7:45.
3: நகர்வலம். வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு
4: உரிய இடங்களை உரிய நேரத்தில் சென்றடைய வேண்டுமென்று வாகனங்களில் ஏறும் பயனாளிகளுக்கு வாகன ஓட்டிதான் காப்பாளர். அந்த வகையில் நாம் உரிய இடங்களில் இறங்க வேண்டுமென்றால் அல்லது உரிய இடத்திற்கு ஏற வேண்டுமென்றால் வாகனம் வேண்டும், அதை ஓட்ட வாகன ஓட்டி வேண்டும். அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். வாகன ஓட்டி கவனமாக இருக்க வேண்டும், பிசகக்கூடாது, பணிக்கு கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும். முன்பெல்லாம் இப்பவும் கூட சில சமயங்களில் வாகனம் ஓட்டும்போதே நெஞ்சு வலிக்கிறது என்று எண்ணும் வாகன ஓட்டிகள் கூட அப்படி நினைக்கும் மாத்திரத்திலேயே வண்டியை ஓரங்கட்டி ஒரு மர நிழலில் அமைதியாக தூங்குகிறார்கள் அல்லது சிறிய ஓய்வெடுக்கிறார்கள். சிலர் மெதுவாக ஓட்டுகிறார்கள் அல்லது கண்டக்டரிடம் சொல்லி நடத்துனரிடம் சொல்லி அவர் ஓட்டக்கூடியவராக இருந்தால் ஓட்ட வைக்கிறார்கள். சிலர் பணிமனைக்கு ஃபோன் செய்து சரிபார்ப்பவர்களை வரவழைக்கிறார்கள். அவர் வந்து சரிபார்த்த பின்பு அது சரியா என்று பார்த்து ஓட்டத் தொடங்குகிறார்கள். பொறுப்புள்ள வாகன ஓட்டிகள் அப்படித்தான் வாகனத்தை ஓட்டுவார்கள். ஏன், பயணிகளிடம் விவரம் சொல்லிவிட்டு இறங்கி அடுத்து வரும் வண்டியில் ஏறிக்கொள்ள சொல்வார்கள். அதனால்தான் முன்பெல்லாம் விபத்துகள் குறைவாக ஏற்பட்டன. ஆனால் தற்போது ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. காலை எழுந்து கடையில் பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பித்தாலே இங்கே விபத்து, இத்தனை பேருக்கு மரணம், இத்தனை பேருக்கு காயம் என்ற செய்தி தவிர்க்க முடியாததாகிறது. டிவியில் போட்டு பார்த்தால் அந்த காட்சி மனதை பிசைகிறதாக இருக்கிறது. ரோட்டில் மனித மலர்கள் பூத்து குலுங்கும் காட்சிகளை பார்த்து நமக்கு அவர்கள் வாடி வதங்கி கிடப்பதையும் நசுங்கி கிடப்பதையும் காணவே கண்கள் மறுக்கின்றன. இதற்கா பூக்கள் மலர்கின்றன, கண்கள் அழுகின்றன? அப்போது யாரோ வருவார்கள், யாரோ போவார்கள். வருவதும் போவதும் தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது என்று உள்ளுக்குள் எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது. அல்லது திருவள்ளுவர் சொல்படி, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சமாளித்தபடி நமது அலுவலகத்துக்கு ஓட வேண்டியிருக்கிறது. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. என்ன என்பது முன்பே தெரிந்திருந்தால் யாவருக்கும் பயம் வரும். அது தெரியாததால் தான் அல்லது தெரிந்தவர்கள்தான் காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வையடா என்று சொல்லி இருப்பதால் மருத்துவமனைக்கு ஓட வேண்டி வருகிறது அல்லது நடந்து நடந்து தெருவை தேய்க்க வேண்டியதாகிறது. ஆனால் வாகன ஓட்டி சாதுரியமாக செயல்பட்டு சாலையோர மரத்தை ஓட்டி நிறுத்தினால் அவரை தெய்வம் என்கிறார்கள். அந்த தெய்வங்கள் தான் போற்றப்படுகின்றன. அவர்கள் மாதிரி மனிதர்களை பார்த்து இருந்தால் இப்படி இருக்கணும் என்று பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள். மனிதர்தம் உதடுகள் பூக்கின்றன புன்சிரிப்பு. உலகம் இப்படி புன்சிரிப்போடு பூக்க வேண்டுமென்றால் வாகனம் ஓட்டும் வீட்டுக்காரர்களும் எச்சரிக்கையாக வாகனம் ஓட்ட வேண்டும். எதிரே வாகனம் ஓட்டி வருபவர்களுக்கு கண்ணுமில்லை காதுமில்லை என்று நினைத்து கொண்டு கவனமாக ஓட்ட வேண்டும். நிலைமைகளை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அஞ்சாமல் ஓட்டக்கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று அஞ்சி பழக வேண்டும். இல்லாவிட்டால் காலம் நமக்கு கடுமையான பாடத்தை கற்றுத்தரும்.
3: வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு எழுதியவர் பாலு மணிவண்ணன், வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம். வாழ்க்கை வாழ்வது ஒருமுறை, சிறிது கவனம் அக்கறை பொறுப்பு இருந்தால் போதும், ஒளிமயமாகும்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். டெல்லிவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூன்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி சொல்லப்படுவதுண்டு. அதாவது, உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன், அல்லது நீ யாரென்று சொல்கிறேன் என்பது அந்த பொன்மொழியின் பொருள். உலகத்தில் நட்பு என்பதுதான் போற்றுதற்குரியது. உறவுகளை மிஞ்சியது நட்பு நண்பர்கள். நமது குடும்ப அங்கத்தினர்கள்ட்ட கலந்து பேச முடியாததை கூட நண்பர்கள்ட்ட பேசுவோம், பேசி நல்ல முடிவெடுப்போம். ஒரு முறை ஒருத்தர் சாக்ரட்டிஸ்ட்டை வந்து அவருடைய நண்பரை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். உடனே சாக்ரட்டிஸ், என் நண்பனை பற்றி என்னிடம் சொல்ல விரும்பினால் அதற்கு முன்னால் நான் உன்னிடம் மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விகளுக்கும் ஆம் என்ற பதில் வந்தால் நீ என்னிடம் சொல்லலாம் என் நண்பனை பற்றி, இல்லை என்றால் என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு கண்டிப்புடன் சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் மூணு கேள்விகள் கேட்டார். முதல் கேள்வி, அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுத்தான் அவரை பற்றி கூறுகிறாயா அப்படின்னு கேட்டார். இல்லை என்ற பதில் வந்தது. ரெண்டாவதா, என் நண்பரை பற்றிய நல்ல செய்தியைத்தான் சொல்லப் போகிறாயான்னு கேட்டார். மறுபடியும் இல்லை என்ற பதில்தான் சொல்லப்பட்டது. மூணாவதா கேட்ட கேள்வி, என் நண்பரை பற்றி கூறினால் யாராவது பயன் பெறுவார்களா, இதற்கும் இல்லை என்ற பதில்தான் வந்தது. யாருக்கும் பயனில்லாத, நல்ல விஷயமும் இல்லாத, நேரடியாக நீங்கள் பார்க்காத என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் சொல்ல வேண்டாம்னு சாக்ரட்டிஸ் கூறிவிட்டார். சாமிநாதன் ஐயா, நல்ல நட்பு ஆரோக்கியமான விவாதங்களையே மேற்கொள்ளும். நண்பர்கள் ஹைட்ரஜன் வாயுவினால் நிரப்பப்பட்ட பலூன்களைப் போன்றவர்கள். நீங்கள் விட்டுவிட்டால் எங்கோ பறந்து சென்று விடுவார்கள். பத்திரமாக பிடிச்சு வச்சுக்கணும் நண்பர்களை. உலகில் சிறு தவறுகள் கூட செய்யாதவர்கள் இல்லை. மேலும் மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஏதும் இல்லை. அதனால் வார்த்தைகளால் யாரையும் பழிக்கக்கூடாது. வசவு சொற்களால் எந்த இதயத்தையும் கிழிக்கக்கூடாது. நல்லுறவை வன்முறையால் இழக்கக்கூடாது. நட்புறவை இழிமொழியால் துளைக்காதீர்கள். மனிதன் இரத்தமும் சதையும் உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டவன். நீங்கள் யாரையும் இழந்துடக்கூடாது. நண்பன் ஒருவன் தாய்க்கு நிகரானவன்னு நட்புறவின் மேன்மையை எடுத்துரைக்கிறார்கள். சாமிநாதன் ஐயா, சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃபோன் போடுவாங்க நண்பருக்கு, அவர் எடுக்கலைன்னா அவர் மேலே கோபம் வந்துடும். திரும்ப என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. என்ன வேலையோ ஏது வேலையோ, ஏன் நாம் சும்மா இருந்தோம்னா ஒரு ஃபோன் மறுபடியும் போட்டு பேசலாமே, எதையாவது இழந்துருவோமா? சிந்திக்கணும். எதிரியை கூட நண்பனாக்கிக்கணும். இந்த பூ உலகில் ஒரு முறை பிறந்திருக்கிறோம். இருக்கும் வரை எல்லோருடனும் நட்பாக இருப்போம், நண்பனாக பழகுவோம். பிளாஸ்டிக் இன்னைக்கு நமக்கு மட்டுமல்ல நமது சூழலுக்கும் பயங்கரமான எதிரி. பிளாஸ்டிக் பயன்பாட்டினால்தான் இன்றைய நமது சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. அதனால தான் அரசாங்கமும் அதற்கு தடை விதிச்சிருக்கு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் நமக்கு நமது சூழலுக்கு நண்பனாக்கி இருக்கிறாங்க. குன்னூர் பகுதி மக்கள் கடந்த 8 மாதமாக சேகரமான பிளாஸ்டிக் கழிவுகள் 1,000,000 கிலோவை பேலிங் இயந்திரம் மூலம் கம்ப்ரஸ் பண்ணி 200 கிலோ கம்ப்ரஸ்டு பிளாஸ்டிக் ஸ்லாபாக மாற்றியிருக்காங்க. இந்த ஸ்லாபுகளை கொண்டு ஒரு சுற்றுச்சுவரே கட்டியிருக்கிறாங்க. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் குப்பைகளை சேகரித்து அதிலுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை தனியாக பிரிச்செடுத்து பிளாஸ்டிக் ஸ்லாபுகளை உருவாக்கி வெற்றிகரமாக சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறாங்க குன்னூரில். எதிரியும் நண்பனாயிட்டு

0: தானே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நண்பேண்டா இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

நேரம் 8 மணி, திரைக்காலம். முதல் பாடல் வெயில் திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல்.

0: Nepal rescuers blast hillside in search of hydropower workers as families wait anxiously. And Lionel Messi announces retirement from international football, ending legendary 21-year career with Argentina national team. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி மதியில 720 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தம் புது காலை நிகழ்ச்சி தொடர்கிறது திரைகானத்துடன். முதல் பாடலாக மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல் கேட்கலாம், நெடுஞ்சாலை படத்திற்காக.

0: ரஞ்சித் நீதா பாடிய பாடலை கேட்டீர்கள். அவள் பெயர் தமிழரசி படத்திற்காக. நேர்களின் நினைவிற்கு, இன்று காலை 11:30 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் ராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும். அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த மண்ணில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும்.
1: மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து
3: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியாக பயன்படுத்துது. அதாவது கொலையை போட்டு தான் நான் பயிர் வைக்கிறது. பயிர் கொழிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்தில் விதைச்சி விட்டுருவேன்.
1: நெல் சாகுபடியில் தான் அடைந்த பயன்கள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்கள். ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 8:43. திரைக்கானத்தில் தொடர்ந்து ஜாவேத் அலி சௌமியா ராவ் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். வாமனன் படத்திற்காக.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: நிறைவாக சமர் படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியுள்ள பாடல்.

101.4 FM ரெயின்போ பண்பலையில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுகந்தி வீரராகவன்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். எந்தனி வினவிந்துரா ஊர்மிகாராகம் ஆதிதாளம் திஸ்ரநடையில் பல்லவி சேஷ ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எஸ் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமுனு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

0: நிறைவாக காதி மோதி அருணகிரிநாதர் திருப்புகள் ராகம் சங்கராபரணம் சந்த தாளம்.
1: காதி மோதி வாதாடு நூல் கற்றி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை, படம் அன்னக்கிளி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம்

0: விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம், பி சுஷீலாவின் குரல்கள். படம் பாலூட்டி வளர்த்த கிளி.
3: எட்டு வகை திருமகளும் ஒட்டுமொத்தமாக அரண்மனை.

ஒலித்த பாடலின் படம் ஊருக்கு உழைப்பவன். பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது நல்ல பெண்மணி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் கே ஜே யேசுதாஸ், சுவர்ணா ஆகியோர்.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் முதல் வசந்தம் படத்திற்காக உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 11:15. மனதிற்கினை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து மண்ணுக்குள் வைரம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமாயிருந்தா? கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
2: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நட்பு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

நேரம் இப்பொழுது 11:23:52. மனதிற்கினே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து அறுவடை நாள் படத்திற்காக இளையராஜா சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது தேன் சிந்தும் நேரம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் ராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: अशोक कुमार मिश्रा और सुमित कटियार के साथ आपको आकाशवाणी स्टूडियोज वापस लिए चलता हूँ। इस कार्यक्रम के प्रस्तुतकर्ता थे प्रमोद कुमार। नमस्कार, जय हिंद।
1: अभी आप नई दिल्ली के विज्ञान भवन से सशस्त्र सीमा बल SSB के अलंकरण समारोह का सजीव विवरण सुन रहे थे। विवरण दे रहे थे अदर सईद और डियांड्रू।
2: நேரம் 12:25 26 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. நேர்களே, இதுவரை புதுதில்லி விஞ்ஞான் பவனில் ராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்

0: வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாய் உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடக, காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும் சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு DNA சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் DNA சோதனைக்கு

0: தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும், அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதட்டத்திலும் இருந்ததாகவும், தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும், அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் மூன்றாம் நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 15 நொடி. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் வரும் 3 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் 4 மற்றும் 5 முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. மெல்லிசை பாடல்களை கேட்பதன் முன்
3: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: சுஜாதா மோகன் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று
1: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த சிற்றுரை. இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று காலநிலை மாற்றம். அதிகரித்து வரும் வெப்பநிலை, ஒழுங்கற்ற மழை பொழிவு, வறட்சி, வெள்ளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஆகியவை மனித குலத்தின் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளன. இந்த சூழலில் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தி ஆதாரங்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகி உள்ளது. அந்த வகையில் இந்தியா முன்னெடுத்து வரும் மிக முக்கியமான முயற்சிகளில் ஒன்றுதான் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். ஹைட்ரஜன் என்பது இயற்கையில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு தனிமம். ஆனால் அதை எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு தேவையான முறையில் உற்பத்தி செய்வது முக்கியம். சூரிய சக்தி மற்றும் காற்றலை சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுப்பதே பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி எனப்படுகிறது. இதன் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்த எரிபொருள். நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்கள்

களை பயன்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட மாசுபடுத்தும் வாயுக்கள் உருவாகின்றன. ஆனால் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு கார்பன் வெளியீட்டை குறைக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் நாட்டை தூய்மையான எரிசக்தி துறையில் முன்னணி நாடாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. தொழிற்சாலைகள், போக்குவரத்து, உர உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இந்த திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும், புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும், திறமையான மனித வளத்திற்கான தேவை அதிகரிக்கும், அதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும். மேலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்து இந்தியாவின் எரிசக்தி தன்னிறைவை அதிகரிக்கவும் இந்த திட்டம் உதவும். சூரிய ஒளி மற்றும் காற்றலை வளம் நிறைந்த இந்தியாவுக்கு பசுமை ஹைட்ரஜன் துறையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த முயற்சிகள் எதிர்கால தலைமுறைக்கு தூய்மையான காற்றையும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலையும் நிலையான வளர்ச்சியையும் வழங்கும். தூய்மையான எரிசக்தி, பசுமையான எதிர்காலம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த முக்கியமான முயற்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளிப்போம். நேயர்கள், இதுவரை கேட்டது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த சிற்றுரை.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today addressed the 26th summit of the Shanghai Cooperation Organization in Bishkek, the capital of Kyrgyzstan. He called upon all member countries to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization and safe havens. He said there can be no place for double standards on terrorism. More from our correspondent.
3: Addressing the SCO summit, Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world. He said, wars and conflicts are not a solution to any problem and all disputes should be resolved through dialogue and diplomacy. The Prime Minister said, India supports all efforts that connects markets, facilitate trade and open new avenues for development. However, he stressed that such efforts must fully respect the sovereignty and territorial integrity of all countries. Addressing the summit, Mr. Modi said India had proposed the Shanghai Cooperation Organization Civilization Dialogue Forum last year. He expressed happiness that its first session will be held in India this year. Vikalp Shukla, Akashvani News, Bishkek.
2: India's real GDP has recorded a growth rate of 7.8% during the first quarter of the current financial year, compared to 6.9% during the same period the previous year. Prime Minister Narendra Modi has said India's economic growth of 7.8% is a reflection of the hard work and collective resolve of 140 crore citizens. Sharing a video in a social media post today, Mr. Modi said India is progressing at a fast pace despite global problems like ongoing wars and instability since the COVID-19 pandemic.
4: देशवासियों को बहुत बहुत बधाई. 7.8% ग्रोथ, देश खुशियों से भर गया. देशवासियों को मैं बधाई देता हूं उनके संकल्प शक्ति के लिए, उनके पुरुषार्थ के लिए. एक सामूहिक शक्ति का एक प्रतिबिंब है. दुनिया युद्ध में डूबी हुई, चारों तरफ युद्ध की खबरें आ रही, विश्व संकटों से घिरा हुआ है, सप्लाई चेन पूरी तरह डिस्टर्ब है. 2020 में कोविड काल से लेकर अब तक कहीं पर भी स्थिरता नजर नहीं आ रही है. उसके बावजूद भी भारत तेज गति से प्रगति कर रहा है.
2: यूनियन मिनिस्टर निर्मला सीतारामन है.

0: said India has shown that it can adjust to changes in the global economy without allowing its growth to be derailed. In an interview, Ms. Seetharaman described India as a vibrant and responsive economy capable of managing external challenges. She also highlighted India's recorded growth of 7.8% in the first quarter of the 2026-27 financial year. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupinder Yadav today held a meeting with his German counterpart Carsten Schneider in New Delhi. The meeting was held on the sidelines of the 4th Indo-German Environment Forum. During the meeting, both sides had extensive discussion on matters related to industrial decarbonization and biodiversity conservation, with particular focus on wetland conservation. In a social media post, Mr. Yadav said the forum is opportune as the partnership between India and Germany continues to witness an unprecedented upward trajectory. Civil Aviation Minister K. Ram Mohan Naidu will inaugurate the hub and spoke international flight operations at the Sardar Vallabh Bhai Patel International Airport in Ahmedabad this evening. The inaugural Easy Connect service, operated by Air India's flight AI-1121, will depart from Ahmedabad, carrying passengers connecting through Delhi to several global destinations. Rescue teams in Nepal are racing against time to reach more than 600 workers believed to be trapped in mud-filled tunnels at the Trishuli 3A hydropower site. Crews are using explosives, heavy machinery and air pumps to clear the tunnels and search for survivors. Meanwhile, the Indian Embassy in Kathmandu has shared details regarding the identification and repatriation of mortal remains of victims of the recent flash floods in Nepal. Akashwani's FM Gold is celebrating its 25th anniversary today, marking 25 years since its launch on September 1, 2001. Originally known as AIR FM2, the service was introduced as an infotainment channel combining news, current affairs and entertainment. And with that, we end this news bulletin.
1: Neeram Orumani, 10 Nimidam. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. உயிர்கொடை கருத்துக்கோவை கேட்கலாம். என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய மிக உயர்ந்த விஷயம் எது அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தானம் தாங்க. உயிரையே திரும்ப தர ஒரு தானம் தான் உறுப்பு தானம். உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? இத பத்திய விழிப்புணர்வு நம்மள எத்தனை பேர்கிட்ட இருக்கு? சரி, மக்கள்கிட்டே அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
2: என் பெயர் சாந்தி. உறுப்பு தானம் என்பது நாம் இறந்த பிறகும் நம் கண்கள் இந்த உலகத்தை பார்க்கலாம், நம் இதயம் இன்னொரு உடலில் துடிக்கலாம், நம் உறுப்புகள் மூலம் இன்னொருவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கலாம். அதுதான் உறுப்பு தானம். நாம் வாழும் காலத்தில் பல நல்ல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் ஒருவருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய மனிதநேயம். ஒரு உயிரை இழந்த குடும்பத்தின் துயரத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அவர்களின் அன்புக்குரியவரின் உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் தொடர்ந்து வாழ வழி செய்ய முடியும். உறுப்பு தானம் என்பது வெறும் தானம் அல்ல. நாம் மறைந்த பிறகும் நம்முடைய மனிதநேயம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் தங்கள் விருப்பத்தை முறையாக பதிவு செய்து குடும்பத்தினரிடமும் தெரிவித்து வையுங்கள். நாம் மறைந்தாலும் நம்மால் ஒரு வாழ்க்கை தொடரட்டும். நன்றி, வணக்கம்.
3: என் பெயர் முனைவர் உமாசங்கரி. உறுப்பு தானம், நாம் சமீப காலங்களில் கேள்விப்படும் ஒன்று என்னவென்றால் உறுப்பு தானம் என்பதை அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். திரைப்படங்களிலாகட்டும், செய்தித்தாள்களிலாகட்டும், அல்லது செய்திகளிலாகட்டும், நெருங்கிய உறவினர்களிடத்திலாகட்டும் நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் உறுப்பு தானம் என்று கேள்விப்படுகின்றோம். இறந்ததற்கு அப்புறமாகவோ அல்லது மூளைச்சாவு அடைந்த ஒருத்தரின் உறுப்புகளையோ தானம் பெறுவது, அந்த உறுப்புகளை எவ்வளவு விரைவாக எடுத்து செல்கிறார்கள், உறுப்புகளை எவ்வாறு விமானத்திலோ அல்லது

0: அவசர ஊர்திகளிலோ எவ்வளவு விரைவாக எடுத்துச் செல்கிறார்கள், அதற்கு அரசும் காவல்துறையும் எவ்வாறு உதவுகிறார்கள் என்ற செய்திகளை நாம் அனுதினம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். உறுப்பு தானம் என்றால் என்ன? உறுப்பு தானம் மக்களிடையே சொல்லப்போனால் பக்தி காலங்களிலேயே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதாவது கண்ணப்ப நாயனார் என்ற ஒருத்தர் சிவனுடைய கண்களில் இரத்தம் வழிவதை பார்த்து தன்னுடைய கண்களை பறித்து தன்னுடைய கண்களை தானம் செய்ததாக கூறப்படும் செய்திகளை நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். அதாவது ஒரு உறுப்புக்கு இன்னொரு ஒரு மாற்று உறுப்பை பொருத்த முடியும் என்ற ஒரு அறிவை ஒரு வேடனுக்கு இருந்ததாக நாம் எல்லாரும் அறிகின்றோம். இது பிற்காலத்தில் வளர வளர அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட ஏற்பட இப்பொழுது உண்மையாகவே சாத்தியமாகின்றது. அதாவது கண்ணப்ப நாயனாருக்கு ஏற்பட்டது உண்மையா இல்லது கற்பனையா இல்லது பக்தியின் மிகைப்பாடா என்றால் அதை நாம் எல்லோரும் கேள்வியாகவே பார்ப்போம். ஆனால் இப்போது நடக்கின்றது என்பது சாத்தியப்பட்டு கொண்டே இருக்கின்றது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் உணவின் வெளிப்பாடாகவும் அல்லது உணவின் கலப்படத்தினாலும் பல வாழ்க்கை முறை மாற்றங்களினாலும் பலருக்கு பலவிதமான நோய்களும் கோளாறுகளும் உடல் உறுப்புகளில் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதே போல் இயற்கையாகவே சிலருக்கு சில உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கையில் உறுப்புகளை தானம் செய்வது என்பது இப்பொழுது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரிதாக நாம் அனைவரும் தெரிந்திருப்பது கண் தானம் மட்டுமே தெரிந்திருப்போம். கண் தானம் என்பது ஒருத்தர் இறந்த பிறகும் மற்றொருவரை இந்த உலகை காண வைப்பதற்காக கொடுக்கக்கூடிய தானம் என்றால் அது கண் தானம் என்று கூறுகின்றோம். அதே போல் விபத்துகளிலோ சில காரணங்களாலோ மூளைச்சாவு அடைந்ததற்கு அப்புறமாகவும் இருதயத்தின் குழாய்கள், இருதய வால்வுகள், அதுபோல நுரையீரலின் சில பகுதிகள், சிறுநீரகத்தின் பகுதிகள் போன்றவற்றை தானமளிக்க முடியும் என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவத்துறையின் வளர்ச்சி நமக்கு சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனை தான் நாம் அன்றாட செய்திகளிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் நாம் வாழும்போதே கொடுக்கக்கூடிய தானம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்று பார்த்தோமேயானால் இரத்த தானம் என்று கூறலாம். இரத்த தானமும் உறுப்பு தானத்திற்கு மிகவும் நிகரான ஒரு முக்கியமான தானமாக கருதப்படுகின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலையில் சொல்கிறாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேனா இருக்கும்போது நம்மளால் மற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்க முடியும், அதாவது அன்னதானம் கொடுக்க முடியும். அதே போல் இரத்த தானமும் கொடுக்க முடியும். அதே போல் இப்பொழுது தாய்ப்பால் தானமும் கொடுக்கப்படுகின்றது. இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளால் தானம் கொடுக்க முடியும். செத்தும் கொடுத்தார் சீதக்காதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவருடைய வள்ளல் தன்மைக்கு அப்படி சீதக்காதியாக எல்லாரும் ஆக முடியும் அப்படிங்கிறத இப்போ மருத்துவத்துறை வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு தானங்கள் வழியாக. அதே மாதிரி ஒரு கவிதை சொல்கிறாங்க, மண்ணில் பிறந்து மறைந்திடும் யாக்கை மண்ணோடு மக்கி போவது ஏனோ. மண்ணில் பிறந்து மறைந்திடும் யாக்கை மண்ணோடு மக்கி போவது ஏனோ. கண்ணீர் கடலில் மூழ்கும் உறவுகள் காயம் மாறி போவது என்னாலோன்னு கேட்குறாங்க. காயம் மாறி போகவே வேண்டாம். ஒவ்வொரு உறுப்புகளால் ஒவ்வொரு உயிர்களை வாழ வைக்கும் பொழுது காயம்ன்றதே இல்லாமல் அங்கே அவர்களெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ இராணுவ வீரர்கள் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இப்போ உறுப்பு தானம்ன்றது ரொம்பவுமே வந்து பிரபலப்பட்டுகிட்டே இருக்குது. அது போல் உறுப்புகளை தானம் மட்டும்தான் கொடுக்கணுன்றது கிடையாது. மருத்துவ கல்லூரிக்கு ஆய்வுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதை நம்ம சமீப காலங்களில் நிறைய இந்த உறுப்பு தானங்கள் பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம். பிரபலங்கள் இறக்கும் பொழுது அவங்களுடைய கண்கள் பெறப்பட்டது, அவர்களுடைய உடல் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு தானம் அளிக்கப்பட்டது இப்படின்ற செய்திகளை நம்ம சமீப காலங்கள் கேள்விப்படுறோம். இது மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை நம்மளாலும் கொடுக்க முடியும். நம்ம வாழும்பொழுதே நம்முடைய கண்களையும் நம்முடைய உறுப்புகளையும் தானமாக எழுதி வைக்க முடியும், மருத்துவக் கல்லூரிக்கு ஆய்வுக்கு எழுதி வைக்கப்பட முடியும் அப்படிங்கிறது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் வாழும்பொழுதே இரத்த தானமும் 6 மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் இரத்த தானம் கொடுக்கும்பொழுது அந்த இரத்தமானது உங்களுக்கு அபரிமிதமாக வளரும். அதே போல் ஒரு பெண்ணானவள் குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைக்கு போக உள்ள பாலையும் தானம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இப்போ அறிவியல் சாத்தியப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அப்போ இது போன்ற தானங்களை நம்ம எல்லாரும் செய்யணும். அதனால எல்லாருமே உறுப்பு தானம் செய்யணுன்றது கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என் பெயர் சுகந்தி. மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் உறுப்புகளை பலருக்கு அளிப்பதுதான் உறுப்பு தானம். இவ்வாறு மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் வெவ்வேறு உறுப்புகளால் பலரின் உயிரை காப்பாற்ற முடிகிறது. பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வு கிடைக்கிறது. இறந்த பின்பும் இன்னொருவரின் வடிவில் வாழ்வது போன்ற மனநிறைவு

0: உறுப்பு தானம் செய்யப்பட்ட அந்த நபரின் நெருங்கிய உறவுகளுக்கு ஏற்படுகிறது. ஒருவருக்கு ஏதேனும் உறுப்புகள் செயலிழந்து விட்டால் உறுப்பு தானம் மூலம் அவரின் வாழ்வை நீட்டிக்க முடிகிறது. இது மருத்துவத்துறையின் மிக பெரும் சாதனையாகும். முக்கியமாக அதிகமாக செலவு செய்து உறுப்புகளை பெற முடியாத ஏழை நோயாளிகளுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாகும். நன்றி, வணக்கம்.
1: லக்ஷ்மி சுப்பிரமணியன், உடல் உறுப்பு தானம் நாம் நமது இதயம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை தானம் செய்வதன் மூலம் நமது இறப்புக்கு பின்னும் பல பேரை இவ்வுலகில் வாழ்விக்க இயலும். ஆகையால் தானம் செய்வீர்.
2: என் பெயர் வத்சல அனந்த கிருஷ்ணன். நாம் உயிரோடு இருக்கும் போதோ இறந்த பிறகோ நமது உடல் உறுப்புகளை தானம் செய்வது மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒளிதீபம் ஏற்றுவது போல. 2008 தமிழ்நாட்டில் ஹிதேந்திரன் என்பவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. அப்போது அவரது குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அவரது உடல் உறுப்புகள் இதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற பல உறுப்புகள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு பெற்றனர். இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதை கேள்விப்பட்டு என் மாமியாரும் கண்தானம் செய்ய முன்வந்தார். 5 வருடங்களுக்கு முன்பு அவர் இறந்த பிறகு அவரது கண் தானம் செய்யப்பட்டது. எங்களுக்கும் ஒருவர் வாழ்வில் ஒளிதீபம் ஏற்றியது போன்ற நிறைவு ஏற்பட்டது. நன்றி.

0: என் பேர் ஜெயதேவி. உடல் உறுப்பு தானத்தை நான் ஆதரிக்கிறேன். கண் தானம், ரத்த தானம் நிறைய பேர் செய்யறாங்க. இந்த உடல் உறுப்பு தானமும் செய்ய நிறைய பேர் ஆர்வம் காட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இறந்த பிறகு நம் உடம்பும் உறுப்புகளும் யாருக்குமே பயனில்லாம மண்ணுக்கடியில பாழாவறத விட ஒரு 4 பேருக்கு உதவியா இருந்தா எவ்வளவு நல்லது. அழிகின்ற உறுப்புக்கு உயிர் கொடுக்கலாமே. ஒருத்தர் உறுப்பு தானம் செஞ்சா அது 10 நபருக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. அத தயங்காம எல்லோருமே செய்யலாம். நம்ம உயிர் மண்ணை விட்டு போனாலும் நம் உறுப்புகள் உயிரோடு வாழுமே.
1: என்னோட பேரு தீபா. எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை மாரத்தானில் கலந்துக்கிட்டப்பதான் இந்த ஆர்கன் டொனேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் டிஷ்யூ டொனேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதும் எனக்கு தெரிய வந்தது. உடனே என்னோட பேர், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆர்கன் டொனேஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நாமினிக்கும் கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த ஆர்கன் டொனேஷனோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இதனால் எத்தனை பேர் வந்து நலம் பெறுவாங்க, எத்தனை பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும், மறுவாழ்வு கிடைக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் நமக்கு இருக்கிற ஆர்வத்தையும் அவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி அவங்கள தயார்படுத்தி வைக்கணும். அப்போ தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆர்கன் டொனேஷன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு முழுமையான ஒரு செயலாக வந்து மாறும்.
2: என் பேர் ஸ்ருதி. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜில் நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்லாம் நடக்குது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்கன் டொனேஷன் பற்றின புரிதல் முன்பை விட அதிகமாகவே இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் எங்களால் போய் பேச முடியுது, அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியுது. இதை பற்றி அவங்களும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சரி, நம்ம எங்கே போய் இதை பற்றி தேடலாம், இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட வெப்சைட்டே இருக்குது. ட்ரான்ஸ்டான் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, TRANSTAN வெப்சைட். அங்கே போனீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் இருக்கும். அங்கே போய் நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இப்போலாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், செலிப்ரிட்டிஸ் இதை பற்றி நிறையாவே பேசுகிறாங்க. ஸோ மக்களுக்கும் ரீச் நிறையா இருக்கும். பொது இடங்கள்லாம் இதை பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்படுகிறது. ஸோ நம்ம நிதானமாக யோசிச்சா ஆர்கன் டொனேஷனால் பயனாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும்.
3: என் பேர் ராமலட்சுமி. உடல் உறுப்பு தானத்தை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிய வந்தது. இரத்த தானம், கண் தானம் தெரியும். நமக்கு அப்புறம் நம்ம உடல் உறுப்புகள் பல பேருக்கு உதவியாக இருக்கிறது என்று நினச்சி சந்தோஷப்படுறேன்.
4: என் பேர் ரோஸ்மேரி. உடல் உறுப்பு தானத்தை பற்றி நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் சமீபத்தில் தான் தெரிய வந்தது. நம்மளோட தோல், எலும்பு இதெல்லாம் கூட வந்து நம்ம இறந்த பிற்பாடு அடுத்தவங்களுக்கு அது பயன்படுறதா சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். மிக்க சந்தோஷம். நானும் இறந்த பிறகு என்னோடய உடல் உறுப்பு தானங்கள் கொடுக்க ஆசைப்பட்றேன்.
5: என் பேர்

0: பத்மா, உறுப்பு தானம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நம்ம உடம்புல இருந்து ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவங்க உயிர் பழச்சிக்கும். நம்மளால் ஒருத்தர் உயிரோடு இருந்தால் அதுவே பெரிய புண்ணியம் தானே. ஒரு ஆள் தானம் பண்ணால் 8 பேரை காப்பாற்றலாம். கண் தானம் பண்ணால் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கிடைக்கும். நமக்கு அப்புறம் கூட நம்ம உறுப்பு இன்னொருத்தர் உடம்புல உயிரோடு இருக்கும். இதில் பயப்பட ஒன்றும் இல்லை, இது நல்ல காரியம்தான்.
1: நான் பானுமதி. நம்ம இறந்த பிறகும் இந்த பூமியில வாழ முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, அது சாத்தியம்தான், உடல் உறுப்பு தானம். நம்ம மனித உடல் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது அப்படியே மண்ணுல சாம்பல்ல வீணாக்காம அழிய விடாம முன்னாடியே உடல் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்து விட்டா நம்மளால பல உயிர்கள் புது வாழ்வு வாழ்வார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் உறுப்பு தானன்றது மனிதன் செய்யக்கூடிய மிகச்சிறந்த உயிர் கொடையில ஒண்ணு. நம்ம உலகத்தை விட்ட செல்லும் போது நம்மோட எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஆனா நம்முடைய உறுப்புகள் மூலம் வேறு ஒருவருக்கு புதிய வாழ்க்கையை அளிக்க முடியும். உறுப்பு தானன்றது வெறும் மருத்துவ நடைமுறை மட்டும் இல்லை, அது மனித நேயத்தின் உச்சம். நாம வாழும் போதே உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்வோம், இறந்த பின்பும் பிறர் வழியே வாழ்க்கையை தொடர்வோம். நன்றி.
2: என் பெயர் சுபத்ரா. மரணத்திற்கு பின்னும் வாழும் உன்னத கலை, அப்படி ஒரு கலை உண்டா? ஆம், நாம் மரணத்திற்கு பின்னாலும் வாழ முடியும். எவ்வாறு? உடல் உறுப்பு தானம் செய்வதன் மூலம். உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மனிதன் இறந்த பிறகோ அல்லது உயிருடன் இருக்கும் போதோ தனது ஆரோக்கியமான உறுப்புகளை பாதிக்கப்பட்ட மற்றொருவருக்கு இலவசமாக வழங்கி உயிர் கொடுக்கும் உன்னத செயலாகும். இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள், நுரையீரல் போன்ற முக்கிய உறுப்புகளையும், கண்கள், தோல் மற்றும் எலும்புகள் போன்ற திசுக்களையும் நாம் தானம் செய்ய முடியும். வயது வரம்பின்றி ஆரோக்கியமான எவரும் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்யலாம். குறிப்பாக விபத்துகளால் மூளைச்சாவு அடைபவர்களின் உறுப்புகள் பலரின் உயிரை காக்க பெரிதும் உதவுகின்றன. தானத்தில் சிறந்த தானமாக உடல் உறுப்பு தானத்தையே கருதலாம். நாமும் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்து நாம் மறைந்த பின்னாலும் வாழலாம். நன்றி.
3: நான் முனைவண்ணா சாவித்ரி. உயிர்கொடை அப்படிங்கிற தலைப்புல முக்கியமா உறுப்பு தானத்தை பத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? ஒருவர் உயிருடன் இருக்கும் போதோ அல்லது இறந்த பிறகோ மருத்துவ ரீதியாக தகுதியுள்ள தனது உடல் உறுப்புகளை மற்றொரு உயிரை காப்பாற்றுவதற்காக தானமாக வழங்குவது. இதுல பாத்தீங்கன்னா சிறுநீரகம், கல்லீரல், இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகள் மற்றும் சில திசுக்கள் மருத்துவ விதிமுறைகளுக்கு உட்பட்டு தானமாக வழங்கப்படலாம். உயிருடன் இருக்கும் ஒருவர் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஒரு சிறுநீரகம் அல்லது கல்லீரலின் ஒரு பகுதி போன்றவற்றை தானம் செய்ய முடியும். ஒருவருடைய வாழ்க்கை முடிந்த பின்னரும் அவருடைய உறுப்புகள் மற்றவர்களின் வாழ்க்கையை தொடர செய்ய முடியும். எனவே உறுப்பு தானம் என்பது இறப்பிற்கு பின்னும் உயிர் கொடுக்கும் உயர்ந்த மனிதநேயம். உறுப்பு தானம் என்று சொன்ன உடனேயே இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அது வந்து கண்ணப்பன். கண்ணையே தந்த வள்ளல், கண்ணை காக்கும் உலகத்தில் கண்ணையே தந்தான் கண்ணப்பன். தன் உயிர் போகும் நிலையிலும் தெய்வ உயிரை காத்தான். கண்ணில் குருதி கண்டவுடன் கலங்கினான் அன்பு நெஞ்சன். என் கண் இருக்கட்டும் உனக்கு என்று கண்ணையே கொடுத்தான் வள்ளல். உறுப்பு தானம் உயிர் காக்கும் உன்னதமான அறமாகும். கண்ணப்பன் காட்டிய தியாகம் மனிதநேயத்தின் விதையாகும். நாம் மறைந்த பின்னும் நம் உறுப்புகள் 4 உயிரில் ஒளி தரட்டும். நம் கண்கள் வேறொருவர் உலகை காண, நம் இதயம் வேறொருவர் வாழ துடிக்கட்டும். கண்ணப்பன் கண்ணை தந்தான், காலம் கடந்தும் கதை ஆனான். நாமும் உறுப்பை தந்திடுவோம், பல உயிர்களின் வாழ்வாவோம். எனவே சட்ட ரீதியாக முக்கியமாக உறுப்பு தானம் பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு மருத்துவ தகுதி, குடும்ப ஒப்புதல் அதாவது சம்மதம், அதிகாரப்பூர்வமாக மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு உட்பட்ட நடைமுறைகள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு நாம் உறுப்புகளை தானம் செய்ய தயாராகுவோமாக. இருக்கின்ற காலத்தில் பிறருக்கு தொல்லையாக இல்லாமல் உறுப்பு தானம் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு உயிர் வாழும் காலத்தில் உதவுவது சிறப்பென்றால் உயிர் நீங்கிய பின்னும் உயிர் கொடுப்பது பேர் சிறப்பு. கண்கள் இருளில் ஒளியேற்றும், இதயம் ஓர் உயிரை தாங்கும், சிறுநீரகம் வாழ்வை நீட்டிக்கும், கல்லீரல் நம்பிக்கையை மீட்டெடுக்கும்,

நாம் சென்றாலும் நம் உறுப்புகள் நாளை ஒருவரில் வாழட்டும். நம் வாழ்க்கை முடிந்தாலும் மற்றொரு வாழ்வில் தொடரட்டும். பணம் கொடுத்தால் குறையும் செல்வம், ஆனால் உறுப்பு கொடுத்தால் பெருகும் மற்ற உயிர்கள். கைமாறு கருதாத ஈகையே மனிதநேயத்தின் மாபெரும் செயல். உடல் மண்ணுக்கு செல்லலாம், உயிர் பலருக்கு செல்லட்டும். உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை பாதுகாப்போம், மனிதநேயத்தை வளர்ப்போம். இன்றே உறுப்பு தானத்திற்கு நாம் பதிவு செய்ய தயாராகுவோமாக. நன்றி, வணக்கம்.

0: வாழ்க்கை தொடர முடியும். இது ஒரு மிகப்பெரிய மனிதநேய செயல்தான். சரியான தெளிவுடன் ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்ளும் உறுப்புதான முடிவு மற்றொரு குடும்பத்திற்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்கிறது. எனவே உறுப்பு தானம் என்பது வெறும் தானம் அல்ல. நாம் மறைந்த பிறகும் இன்னொருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உடல் மண்ணுக்கு செல்லலாம், ஆனால் நம் உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழட்டும்.
1: என் பெயர் பவித்ரா. நான் இன்று இதய தானம் பற்றி சில வார்த்தைகள் பேச விரும்புகின்றேன். இதயம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்பு. சிலருக்கு கடுமையான இதய நோய் காரணமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே உயிர் காக்கும் வழியாக இருக்கும். அப்போது ஒருவர் தானமாக வழங்கும் இதயம் மற்றொருவருக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கிறது. இதய தானம் என்பது உயிர் காப்பாற்றும் உயர்ந்த மனிதநேய செயல். இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்வோம். இதய தானம் செய்வோம், மற்றொரு இதயத்தில் நம்பிக்கையை துடிக்க வைப்போம். நன்றி.
2: என்னுடைய பெயர் விஜயலட்சுமி. என்னுடைய மாமியார் வயது 94 வயது. அவர்கள் இறந்தப்ப எங்களுக்கு கேட்டாங்க கண்தானம், ஏன்னா அவங்க நல்லா பேப்பர் படிப்பாங்க. ஸோ அதனால கேட்டாங்க. எல்லா உடல் உறுப்பும் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஏஜ் ஃபேக்டர்னால நாங்கள் அதெல்லாம் கொடுக்கல. பட் கண் வந்து எந்த வயசில் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால உடனே வந்து பாண்டிச்சேரி கண் மருத்துவமனையிலேருந்து வந்து எங்களுக்கு உறுப்பு எடுத்துட்டு, அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது அது 4 பேருக்கு யூஸ் ஆகும்னு, ஆனால் 4 பேருக்கு கண் நாங்கள் தெரிய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் வந்து கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள், எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து நல்லபடியாக வைத்து, நம்ம போனதுக்கு அப்புறம் மண்ணில் போகிறத விட 4 பேருக்கு உதவியாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க நாளைக்கு நம்மளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்.
3: என் பெயர் தீபா. மனித உடலில் ஒவ்வொரு உறுப்புமே மகத்துவம் வாய்ந்தது. அதில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். இரத்த தானம் செய்வது ஒரு மனிதனின் உயிரை காக்கும் உன்னதமான செயலாகும். மனித இரத்தத்திற்கு பதிலாக பயன்படுத்த வேறு எந்த செயற்கை திரவமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. விபத்துகள், பிரசவ காலங்கள் மற்றும் பெரிய அறுவை சிகிச்சைகளின் போது இரத்தம் மிகவும் அவசியமாகிறது. இரத்த தானம் செய்வதால் உடலில் புதிய இரத்த அணுக்கள் வேகமாக உருவாகின்றன. இது உடலில் உள்ள அதிகப்படியான இரும்பின் அளவை குறைத்து இதய நோய்கள் வரும் வாய்ப்பை தடுக்கிறது. இரத்தம் கொடுக்கும்போது ஹீமோக்ளோபின், இரத்த அழுத்தம் மற்றும் சில தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படுகின்றன. 18 வயது முதல் 65 வயது வரையில் ஆரோக்கியமான நபர்கள் இரத்த தானம் செய்யலாம். உடல் எடை குறைந்தது 45 கிலோ அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். ஆண்கள் 3 மாதங்களுக்கு 1 முறையும், பெண்கள் 4 மாதங்களுக்கு 1 முறையும் பாதுகாப்பாக இரத்த தானம் செய்யலாம். உங்கள் நரம்புகளில் ஓடும் இரத்தம் மற்றொருவரின் உடலில் ஜீவனாக மாறட்டும். ஆகவே இரத்த தானம் செய்வோம், ஒவ்வொரு உயிரையும் காப்போம்.
4: நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் சில பதில்கள் நமக்கு கிடைச்சது. நேயர்களே, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்க மனசுலயும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு நம்புறோம். மண்ணுக்குள் மக்கிவிடும் உடலுக்குள் மாபெரும் பொக்கிஷம் இருக்குதடி, விண்ணோடு போகும் உயிர்களுக்கு வேறொரு முகவரி கிடைக்குதடி. கண்ணிமை மூடும் நேரத்திலே நாம் கையெழுத்திட்டு கொடுத்து விட்டால் மண்ணில் நாம் மூடும் கண்களினால் மற்றொரு பார்வை பிறக்குதடி. நின்று போகும் இதயத்தை வேறு நெஞ்சினில் துடிக்க வைக்கலாம். நின்று போகும் மூச்சு காற்றை இன்னொரு நாசிக்கு தானமாய் வழங்கிடலாம். தீக்கு இரையாகும் உடம்பினிலே தீபங்கள் ஏற்றி வைத்திடுவோம். சாம்பலாய் போகும் சதைதனிலே சந்ததி வாழ வைத்திடுவோம். இறப்பிலும் தொடரும் வாழ்க்கை இது, இறப்பிலும் தொடரும் வாழ்க்கை இது. இரவா புகழை தரும் தவம் இது. தானத்தில் உயர்ந்தது உறுப்பு தானம், அதை தந்து உயர்த்துவோம் மனிதநேயம். இதுவரை என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உயிர்கொடை கருத்துக்கோவை கேட்டீர்கள்.
5: இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai WAT gmail.com

0: என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணினிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணினிருக்க? என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
4: ஏரியஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன சொல்றோமா?
4: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாகக்கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
5: என்ன அர்த்தமாயிருந்தா?
6: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
7: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
8: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஷாங்காய் உறுப்பு நாடுகள் தகர்த்தெறிய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் தீவிரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடவே கூடாது என்றார். உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் குழப்பங்கள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் மோதல்களும் போர்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்றும் பேச்சுவார்த்தைகள் தூதரக நடவடிக்கைகள் மூலமே சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிஷ்கெக் பிரகடனத்தினும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டன. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையின் வலதுகரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கிய முதலமைச்சர் தண்ணீரை விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு நெல் மணிகளையும் வண்ண மலர்களையும் தூவி அவர் வணங்கினார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை சார்ந்த வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதோடு அணை சார்ந்த விவரங்களையும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முதல்கட்டமாக 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இது 200 கிலோமீட்டர் பயணித்து 3.5 நாட்களில் கல்லணையை சென்றடையும். 45 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் 17,10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறும். அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம், 7 கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக 460 மெகாவாட் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 91 அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து 10,857 கனஅடியாக உள்ளது. முன்னதாக அணையை திறக்க மேட்டூருக்கு வந்த முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 27 உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தோறும் ஒரு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கட்டமைப்புகளுடன் அனைத்து

0: அனைத்து உபகரணங்களும் பள்ளிக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் என்றார். மதுரை மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்கள் இருக்கும், ஸ்கூல்ஸ்ல பெரிய பெரிய இடங்கள் இருக்கு. நாங்களும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூலை ஐடென்டிஃபை பண்ணி கட்டமைப்பை உருவாக்கி மாவட்டத்திற்கு உதாரணமான ஒரு பள்ளியை உருவாக்க போறோம். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். வேளவன் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் ஆய்வு செய்து புதிய கட்டடம் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.
0: திருவண்ணாமலை அடிவார கிரிவல பாதையில் வசித்து வரும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும், நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதுவரையிலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மருத்துவ மாணாக்கருக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அக்கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்றார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தாவேகா தலைமையிலான ஆட்சிக்காலம் விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சி காலமாக திகழும் என்றார். இவ்வளாகத்தில் நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைந்திருப்பதாகவும் இதை உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழு வாரந்தோறும் கூடி உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். தற்போது வெங்காய விலை அதிகரித்து வருவதால் தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து கூட்டுறவு பண்டகசாலை, அமுதம் அங்காடி, நகர்ப்புற நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாளை மறுநாள் முதல் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு தலா 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கைவினை தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், இதன் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்றார். முதலீட்டு மானிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நீண்டகாலம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு மானியம் வழங்க 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான விளிம்பு தொகை உதவி திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 600 பட்டு விவசாயிகளுக்கு தனி பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க 6.5 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 தொழிலாளர்களுக்கு இ பைக் வாங்குவதற்கான வங்கி கடன் வட்டி தொகையை அரசே ஏற்கும் என்றார். அயலகம் செல்லும் தமிழ்நாடு கட்டுமான வெற்றிகரங்கள் என்ற திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பேரவையில் வெளியிட்ட மானிய கோரிக்கையில் கைத்தறி ஆதரவு

0: திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் செலவில் காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக வசதி மையம் ஏற்படுத்தப்படும் என்றார். நாகர்கோவிலில் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நவீன விற்பனை வளாகம் ஏற்படுத்தப்படும். கதர் பட்டு உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள நூற்பாளர்கள் நெசவாளர்களுக்கான நலநிதி பங்குத்தொகை 16% உயர்த்தப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தேவையான நிதி உதவியை அரசு வழங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் அறிவித்தார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுக்க பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்புகள் அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் பி ரஞ்சித்குமார் பேரவையில் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 முதுநிலை திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று முதல் அமலுக்கு வந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி, சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை பிரகதீஸ்வரர், மதுரை கள்ளழகர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அறுபடை வீடுகள் உள்ளிட்ட திருக்கோவில்கள் இவற்றில் அடங்கும். பக்தர்கள் தங்களது கைபேசிகளை திருக்கோவில்களின் கைபேசி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீவல்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா விலை அதிகரித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்ததால் இந்த விலையேற்றம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சர்க்கரை மற்றும் பால் விலை உயர்வு காரணமாக 1 கிலோ பால்கோவா ரூபாய் 320 ரூபாய் 400 உயர்ந்துள்ளது. விலை உயர்வு இன்று முதல் அமல் ஆவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. 6 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய 720 கிலோஹெட்ஸில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
3: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
2: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேர்களே, இதே அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:30 சமஸ்கிருத நிகழ்ச்சி, புராணங்களிலும் உபநிஷதங்களிலும் கீதா பிரகாரக் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 7:10 செங்கற்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம், காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையம் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா. நேர்களை, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100

0: 91.1 எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் எம்கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். இரவு 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெறும். இது முதல் பகுதி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon, this is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi addresses 26th SEO summit, calls for an end to double standards on terrorism. Indian Railways approves 170 crore rupees for coverage 4.0 on the remaining 712 kilometer stretch of Moradabad Division Northern Railway. In Nepal, flood death toll reaches 987 following widespread devastation. Akashvani's FM Gold commemorates its silver jubilee today. IMD issues red alert for Chhattisgarh. Extremely heavy rainfall expected over parts of Jharkhand, Odisha and northeast India till tomorrow. Prime Minister Narendra Modi today addressed the 26th summit of the Shanghai Cooperation Organization in Bishkek, the capital of Kyrgyzstan. He called upon all member countries to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization and safe havens. He said there can be no place for double standards on terrorism. The leaders of the member states of the Shanghai Cooperation Organization also signed the Bishkek Declaration on the 25th anniversary of the organization following the summit in Kyrgyzstan today. A report.
5: Addressing the SEO summit, Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world. He said, "Wars and conflicts are not a solution to any problem, and all disputes should be resolved through dialogue and diplomacy." The Prime Minister said, "India supports all efforts that connect markets, facilitate trade, and open new avenues for development." However, he stressed that such efforts must fully respect the sovereignty and territorial integrity of all countries. Addressing the summit, Mr. Modi said India had proposed the Shanghai Cooperation Organization Civilization Dialogue Forum last year. He expressed happiness that its first session will be held in India this year. Vikalp Shukla, Akashvani News, Bishkek.
4: Alongside the 25th anniversary Bishkek Declaration, member states signed a wider package of resolutions aimed at improving institutional frameworks and countering modern security threats. Union Home Minister Amit Shah has said the Sashastra Seema Bal SSB is playing a highly commendable role in humanitarian aid and rescue operations during the Nepal tragedy. In his written message on the investiture ceremony of SSB, Mr. Shah said in times of crisis, the swift, coordinated and sensitive action taken by the SSB serves as a living embodiment of its motto, service, security and brotherhood. He said every SSB Jawan deployed at the borders is a vigilant guardian of the nation, a first responder during disasters and an ambassador of India's goodwill.

0: 줌마 키리.
1: நேரம் 2:40.
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களிலும் உபனிஷத்களிலும் கீதா பிரகார உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம்.
3: நம் புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் உபனிஷத்துகளிலும் பொக்கிஷமாக சம்ஸ்கிருதத்தின் கிரந்தங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்நிய பலவகை கீதைகள். சம்ஸ்கிருத பாஷையின் மூல கிரந்தங்களில் இவை அனைத்தும் இருக்கின்றன. இதில் வேறு பற்பல வகையான கீதைகள் குவிந்திருக்கின்றன. இதை விரிவாக இப்போது நாம் காணலாம். ஏறக்குறைய 40-50 வகையான கீதை வகைகள் இருக்கின்றன. கீதை என்றால் பாடல். ஞானம், அறிவு, ஒருமை, தன்னுணர்வு பற்றிய பாடல்கள் இவை. பெரும்பாலும் இங்கு குரு சிஷ்யர் உரையாடலாக இருக்கலாம், நண்பர்களின் உரையாடலாக இருக்கலாம், தந்தை மகன், கணவன் மனைவி, தாய் மகன் போன்ற உறவுகளிலும் இவை அமையலாம். முதலாவதாக மகாபாரதத்தில் வரும் கீதைகள். மகாபாரதத்தில் ஏறக்குறைய 25 வகையான கீதைகள் உள்ளன. பிரதானமாக நாம் பார்த்தது பகவத்கீதை. இது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது, குருக்ஷேத்திர போர் தொடக்கத்தில் உபதேசித்தது. அடுத்தது அணுகீதை. அணுகீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கே உபதேசம் செய்தது, பகவத்கீதையை மறந்ததால் மீண்டும் சுருக்கமாக கிருஷ்ணர் உபதேசம் செய்தார். மூன்றாவதாக அஷ்டாவக்கர கீதை. அஷ்டாவக்கரர் என்கிற முனிவர் ஜனக மன்னருக்கு இந்த கீதையை உபதேசம் செய்தார். அஷ்டாவக்கரர் பெயர் கூறுவதைப் போலவே தன்னுடைய உடம்பில் அஷ்ட 8 இடத்தில் கூணும் மேடும் பள்ளமுமாக தன்னுடைய உடல் வாகு இருந்ததால் அஷ்டாவக்கரன் என்றே பெயர் உண்டாயிற்று. இந்த கீதை அத்வைத வேதாந்தம் பற்றியும் மோட்ச மார்க்கத்தை பற்றியும் விரிவாக ஜனக மன்னருக்கு அஷ்டாவக்கரர் கூறியுள்ளார். அடுத்ததாக உத்தவ கீதை. உத்தவ கீதை, உத்தவர் யார்? கிருஷ்ணனின் நல்ல நண்பன். கிருஷ்ணனின் நண்பன் உத்தவனுக்கு சொன்னது. ஹம்ச கீதை, இதிலேயே வருவது ஹம்ச கீதை. அன்னப்பறவையா வடிவமாக விஷ்ணு மாறி பிரம்மாவின் மகன்களான சனத்குமாரர்களுக்கு உலகத்தின் மாயையை பற்றி விவரிப்பது ஹம்ச கீதை. அடுத்தது 8வதாக வியாத கீதை. வியாதன் என்றால் சம்ஸ்கிருத மொழியின் வேடன் என்று அர்த்தம். ஒரு வேடன் கௌசிக முனிவருக்கு அன்றாட வாழ்வின் தர்மத்தை விரிவாக கூறியது. ஒரு முனிவரானவருக்கு அன்றாட கிரகஸ்தனின் வாழ்க்கையோ ஒரு வேடனின் வாழ்க்கையோ எப்படி அமையும் என்று ஒரு ஞானம் இல்லாத காரணத்தினால் ஒரு வேடன் கௌசிக முனிவருக்கு இதை விவரித்து கூறினான். அடுத்தது யுதிஷ்டிர கீதை. இதை யக்ஷகீதை என்றும் சொல்லுவர். இது யுதிஷ்டருக்கும் ஒரு யக்ஷருக்கும் இடையே நடந்த உரையாடல் ஆகும். இன்னும் பிரசித்தமாக இதை யக்ஷ பிரஷ்னம் என்றுதான் கூறுவர். இந்த கீதை அறநெறி, நற்குணங்கள் மற்றும் தெய்வீக வாழ்விற்கு அடித்தளமாக அமையும் அடிப்படை ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது. இது மகாபாரதத்தின் ஒரு பகுதியில் வருகிறது. இதில் வரும் யக்ஷ பிரஷ்னம் மிகவும் பிரபலம். யக்ஷன் 125 கேள்விகள் கேட்க யுதிஷ்டிரர் பொறுமையாகவும் தர்மத்தின் நோக்கத்தினுடமும் பதில் கூறுகிறார். இதில் ஒன்று, அகன்யஹானி பூதானி கச்சந்தி யமமந்திரம் சேஷாக ஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரிய மதப்பரம் என்று கேட்கிறான். நாளுக்கு நாள் எண்ணற்ற உயிரினங்கள் யமனின் உலகத்திற்கு சென்றுதான் கொண்டிருக்கின்றன. ஆனால் மீதமுள்ளவர்கள் தாங்கள் என்றென்றும் வாழப்போவதாகவே நினைக்கின்றனர். இதைவிட

பெரிய ஆச்சரியம் என்னவாக இருக்க முடியும் என்று ஒரு மனிதனின் அஞ்ஞானத்தின் உச்சியை விவரிக்கிறது. அடுத்ததாக பராசர கீதை. இது குரு ஆன மகரிஷி பராசரர் ஜனக மன்னருக்கு விவரித்த கீதை. இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் ஞானம், வைராக்கியம், தர்மம் மற்றும் மோட்சம் அடைவதற்கான வழிகளை பராசரர் விரிவாக கூறுகிறார். அடுத்தது சனத் சுஜாத கீதை. ரிஷி சனத் சுஜாதருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இடையே நடந்த உரையாடலே இந்த கீதை. இதில் பிரம்மம், மனம், புத்தி ஆகியவற்றின் தன்மையையும் பிரம்மத்தை அடைவதற்கான வழிகளும் விளக்கப்படுகின்றன. இது மகாபாரதத்தின் உத்யோக பருவத்தில் வரும் ஒரு பகுதியாகும். அடுத்ததாக வருவது விதுர கீதை. விதுர நீதி என்றும் பிரசித்தமாக கூறுவர். விதுரர் தன்னுடைய மன்னர் திருதராட்சருக்கு இடையே நடந்த உரையாடலாக அமைகிறது. இது நல்லொழுக்கம், நேர்மை, நல்லாட்சி மற்றும் அரசியல் தந்திரங்கள் பற்றிய நீதி நெறிகளை கொண்டுள்ளது. இது மகாபாரதத்தின் முக்கியமான ஒரு பகுதி என்று பிரசித்தமாக கூறப்படுவர். அடுத்தது பிங்களா கீதை. பிங்களா என்ற ஒரு நடன மங்கைக்கு உதித்த ஞானமே இந்த பிங்களா கீதை. ஆசையை விட்டொழித்தால் மட்டுமே உண்மையான அமைதி கிடைக்கும் என்ற உண்மையை அவள் உணர்கிறாள். இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் வருகிறது. அடுத்தது போத்திய கீதை. ரிஷி போத்தியர் தன்னுடைய மன்னர் யயாதிக்கு உபதேசித்தது. இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்திலே வருவதாகும். அடுத்ததாக பீஷ்ம கீதை. பீஷ்மர் ஆன பிதாமகர் மகேஸ்வரன், விஷ்ணு மற்றும் நாராயணனின் பல்வேறு திருநாமங்களையும் திருநாமங்களின் விசேஷங்களையும் போற்றி பாடிய துதிகள். இதை பாராயணம் செய்பவருக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் செல்வம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக ஹரித கீதை. பீஷ்மருக்கும் யுதிஷ்டரருக்கும் இடையே நடந்த உரையாடலே ஹரித கீதை. பீஷ்மரின் கூற்றுப்படி இந்த உபதேசங்களை அவருக்கு ரிஷி ஹரிதர் வழங்கினார். இது ஒரு சாதகன் கடைபிடிக்க வேண்டிய சந்நியாச தர்மம் மற்றும் மோட்சமடைய தேவையான தகுதிகளை பற்றி பேசுகிறது. இது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்திலேயே வருகிறது. அடுத்ததாக பிராமண கீதை. மகாபாரதத்தில் வரும் ஒரு பிராமணருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே நடந்த உரையாடலாக அமைகிறது. மாயையின் பிணைப்பில் இருந்து எப்படி விடுபட்டு ஒரு கிரகஸ்தனானவன் எப்படி படிப்படியாக மனித வாழ்வின் இறுதி இலக்காக மிக உயர்ந்த மோட்ச நிலையை அடைவது என்பதை விளக்குகிறது. அடுத்ததாக விஷக்னு கீதை. பீஷ்மருக்கும் யுதிஷ்டரருக்கும் இடையே நடந்த உரையாடல் இது. இது அஹிம்சையை பற்றி கூறுவது. வெளியில் விலங்குகளை பலியிடுவதை விட மனிதனுக்குள் இருக்கும் கோபம், வன்மம் போன்ற மிருக குணங்களை தியாகம் செய்வதே உண்மையான யாகம் என்று வலியுறுத்துகிறது. இதுவும் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் வருகிறது. அடுத்தது மங்கி கீதை. பீஷ்மர் யுதிஷ்டரருக்கு கூறிய மங்கி முனிவரின் கதை. இதுவும் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்திலேயே ஒரு பகுதியாகும். அடுத்தது 20வதாக விருத்ர கீதை. சுக்ராச்சாரியார் மற்றும் அசுரர்களின் மன்னர் விருத்ராசுரருக்கும் இடையே நடந்த உரையாடல். அடுத்தது சம்பாக்க கீதை. அறிஞரும் புண்ணியவானுமான பிராமணர் சம்பாக்கர் துறவின் மூலமே நிலையான மகிழ்ச்சியை அடைய முடியும் என்ற தன்னுடைய கருத்தை இந்த கீதையின் மூலம் விளக்குகிறார். அடுத்தது நகுஷ கீதை. யுதிஷ்டிரருக்கும் நகுஷருக்கும் நடந்த இந்த உரையாடலே இந்த நகுஷ கீதை. சௌனக கீதை. ரிஷி சௌனகர் யுதிஷ்டரருக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களின் பொதுவான வாழ்க்கை ரகசியங்களை பற்றி அறிவுறுத்துகிறார். இது மகாபாரதத்தில் ஆரண்ய பருவத்தில் வருவது. பக கீதை. ரிஷி பக்கர் என்பவர் இந்திர பகவானுக்கு இதை உபதேசிக்கிறார். இதில் ரிஷி நீண்டகாலம் வாழும் ஒருவர் பார்க்க நேரிடும் உலகின் துன்பமான நிலையை பற்றி விவரிக்கிறார். இது மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும். இதே பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கும் இதே உரையாடலை உபதேசிக்கிறார். அடுத்தது பாண்டவ கீதை. பிரபன்ன கீதை என்றும் இதை கூறுவர். பல்வேறு பக்தர்கள் பரம்பொருளை நாராயணனுக்கு செலுத்திய பல்வேறு பிரார்த்தனைகளின் தொகுப்பே இந்த பாண்டவ கீதை. இதை சரணாகதி கீதம் என்றும் அழைக்கப்பெற்றார். பாண்டவர்களால் பாடப்பட்ட இந்த பாடல்கள் பாவங்களை போக்கி மோட்சம் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்படி மகாபாரதத்தில் வரும் 25 வகையான கீதைகளை பார்த்தோம். அடுத்ததாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் கீதைகள். முதலில் கோபி கீதை. கோபியர்கள் கிருஷ்ணனை துதித்து பாடியதே இந்த கோபி கீதை. இது பிரிவின் படி பாடிய உயர்ந்த பக்தி என்று

0: ஒருவர். அடுத்தது வேணுகீதை. கிருஷ்ணரின் புல்லாங்குழலை கேட்டு கோபியர்கள் பேசிக்கொண்டதே இந்த வேணுகானத்தை பற்றி கூறுவதே வேணுகீதை. அடுத்தது பிரமரகீதை. பிரமரம் என்றால் சம்ஸ்கிருத மொழியில் வண்டுக்கள் என்ற அர்த்தம். கோபியர்கள் உத்தவர் வழியாக தேனீயிடம் கிருஷ்ணரின் பக்தியை பற்றியும் கிருஷ்ணனின் அன்பை பற்றியும் கோபியர்கள் கூறிய பிரமரகீதை. அடுத்தது கபிலகீதை. கபில மகரிஷி தன்னுடைய தாயாரான தேவஹூதிக்கு உபதேசித்த கீதை. இது சாங்கிய யோகத்தை பற்றியும் முக்தி மார்க்கத்தை பற்றியும் கூறுவது. அடுத்தது ரிஷபகீதை. ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசித்ததே இந்த ரிஷபகீதை. இது மனித வாழ்வின் நோக்கம் பற்றியும் முக்தி மார்க்கம் பற்றியும் விவரிக்கிறது. அடுத்தது பிக்ஷுகீதை. கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறியது. இது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் வருகிறது. இதேதான் உத்தவ கீதை என்று நாம் மகாபாரதத்திலும் காணலாம். இந்த 6 வகை கீதைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் அமைகிறது. அடுத்ததாக இராமாயணத்தில் யோகவாசிஷ்டத்தில் வரும் கீதைகள். முதலாவதாக ராமகீதை. ராமர் லக்ஷ்மணனுக்கும் ஹனுமனுக்கும் உபதேசித்தது. அத்வைத்தம் பற்றியும் பரபிரம்ம ஞானம் பற்றியும் உபதேசித்ததே இந்த ராமகீதை. அடுத்தது வாசிஷ்ட கீதை. வாசிஷ்டர் ராமருக்கு நித்திய சத்தியங்களை பற்றி பல ரகசியங்களை பற்றியும் உபதேசித்த கீதை வாசிஷ்ட கீதை. அடுத்தது சித்த கீதை. சித்தர்கள் ஜனகரின் அரண்மனை அருகில் உரையாடுவது பற்றி கூறுவது இந்த கீதை. மனக்கட்டுப்பாட்டு பற்றி உபதேசங்களை சொல்வதே இந்த சித்த கீதை. இந்த 3 வகையான கீதைகள் ஸ்ரீமன் ராமாயணத்தில் இருக்கின்றன. அடுத்தது பிற புராணங்களில் வரும் கீதைகள். ஸ்கந்த புராணத்தில் குரு கீதை வருகிறது. சிவன் பார்வதிக்கு குருவின் முக்கியத்துவத்தை பற்றி உபதேசித்தது. அடுத்தது தேவி பாகவதத்தில் வரும் தேவி கீதை. இது தேவி இமயமலையில் தன் திருவுருவங்களை பற்றி விளக்குகிறாள். அடுத்தது கூர்ம புராணத்தில் வருவது ஈஸ்வர கீதை. ஈஸ்வரன் பரமேஸ்வரன் தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசங்களை செய்கிறார். இது பகவத்கீதைக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கணேச புராணத்தில் வரும் கணேச கீதை விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசித்தது. அடுத்தது ரிப்பு கீதை. ரிப்பு முனிவர் நிதாகர் என்ற ஒருத்தருக்கு அத்வைத வேதாந்தம் பற்றி சித்தாந்தங்களை கூறியது ரிப்பு கீதை. அவதூத கீதை. அத்வைத அனுபவம் பற்றி தத்தாத்ரேயர் கார்த்திகேயனுக்கு உபதேசித்தது அவதூத கீதை. அடுத்தது பத்ம புராணத்தில் வரும் சிவகீதை. சிவன் ராமருக்கு உபதேசித்தது சிவகீதை. யமகீதை. விஷ்ணு பக்தனின் குணங்கள் மோட்ச வழி பற்றி கூறுவது யமகீதை. வியாசகீதை. வியாச மகரிஷி தன்னுடைய ரிஷிகளுக்கும் சிஷ்யர்களுக்கும் யோகிகளுக்குமான உயர்ந்த ஞான குணங்களை பற்றி கூறுவது வியாசகீதை. இந்த 9 வகையான கீதைகள் புராணங்களில் அமைகின்றன. முக்கியமான சில கீதையின் ஸ்லோகங்களை பற்றி பார்ப்போம். முதலில் வருவது நகுஷ கீதை. நகுஷ கீதையில் வரும் ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகங்காரோஹி சர்வேஷாம் பதனஸ்ய காரணம். அகந்தைதான் எல்லோருக்கும் வீழ்ச்சிக்கான காரணமாக அமைகிறது. அகந்தை வந்தால் தேவ பதவியும் வீழும் என்று இந்த ஸ்லோகம் உறுதி செய்கிறது. யுதிஷ்டிரர் நகுஷனிடம் சொல்வது, பதவி வந்ததும் கர்வம் வந்தால் தேவேந்திரனாக இருந்தாலும் கீழே விழதான் வேண்டி இருக்கும் என்று யுதிஷ்டிரர் நகுஷனுக்கு உபதேசிக்கிறார். அடுத்தது சௌனக கீதை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. இது மிகவும் பிரசித்தமான ஒரு வாக்கியம். நாம் எல்லோரும் முன்னாடியே நிச்சயமாக அறிந்திருப்போம். அது சௌனக கீதையில் அமைகிறது. இதுடைய கருத்து, உலக வாழ்வின் ரகசியம் தர்மம். முக்கிய கருத்து, நாம் தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் என்று தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ என்று சௌனக கீதையில் உபதேசித்திருக்கிறது. அடுத்ததாக பக கீதை. தீர்காயுஷக பிரியஜன வியோக துக்கம் பவதி. கருத்து, நீண்ட ஆயுளே அதிக துக்கத்தின் மூலமாக அமைகிறது என்று இந்த பக கீதையில் வரும் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். ரிஷி பகர் இந்திரனிடம் சொல்வது, 1000 ஆண்டு வாழ்ந்தாலும் பிரிவு துக்கம் நேரிடும் என்று. இவ்வாறாக சம்ஸ்கிருதத்தில் பொக்கிஷமாக விளங்கும் 18 புராணங்களும் இத்திகாசங்களும் உபனிஷதுகளும் பற்பல கிரந்தங்களும் நாம் ஒரு ஜென்மத்தில் படித்து அறிந்து கொள்ள முடியாது. இந்த பல வகையான கீதைகள் எளிதில் தெரிந்து கொண்டு மேலும் நம் வாழ்வை மேம்படுத்த வழிவகுத்து கொடுக்கிறது. இதை எல்லோரும் இன்னும் எளிதில் அறிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களிலும் உபனிஷத்துகளிலும் கீதா பிரகார உரை வழங்கியவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம்.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகபட்சமான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவு ஒரு சில இடங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் குறைந்த அளவாக 11.6 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை அதிகமாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் இல்லை. தஞ்சாவூர், சென்னை விமான நிலையம், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதில் திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கா, புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ள இடங்கள் தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்புள்ளது.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்கள் இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில். இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 760 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
1: மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்.
0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி. திரைகானம் முதலில் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
3: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்வது மன்னன் திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: யாரது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மண் பரிசோதனையின் முக்கியத்துவம், காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின்

0: விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் இரண்டாம் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடுவார். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் ஹிப்போ, நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு. எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இரண்டாம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தென்னை தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலம் மெட்ரோ வசமாகிறது மேம்பால ரயில் சேவை. பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கு உலக தென்னை தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரிய தமிழ்நாடு மண்டல இயக்குனர் இ அறவாழி அவர்கள். எட்டு 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை. டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விஷ்ணு பிரியா அவர்களின் புல்லாங்குழலிசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் பனை எண்ணெய் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழி வாங்க பேசலாம். ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும். ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், நம் கண்களை பாதுகாப்போம். தகவல் உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள். வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டு அரங்கம். மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.4°C பதிவான. ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.8°C பதிவான. ஈரப்பதம் 64%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has called upon member countries of Shanghai Cooperation Organization or SCO to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek today, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the 25th anniversary of the organization, following the summit in Kyrgyzstan today. Mr. Modi expressed concern over the ongoing conflicts in different parts of the world. He said, "Wars and conflicts are not a solution to any problem, and all disputes should be resolved through dialogue and diplomacy." Mr. Modi said India had proposed the Shanghai Cooperation Organization Civilization Dialogue Forum last year. He expressed happiness that its first session will be held in India this year. Our correspondent reports,

வந்தியத்தேவன்தான் உன் கணவன் என்று அவன் தோழன் கந்தமாறன் அடிக்கடி சொல்லி வந்து ஆசை வார்த்தை காட்டி அவள் மனதிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டியிருந்தாள் மணிமேகலை. திடீரென்று 6 மாதங்களுக்கு முன்பாக

0: இல்லை இல்லை, அவன் ஊர் பேர் தெரியாதவன். அவனுக்கென்று ஒரு ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை, எந்த சம்பத்தும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு எப்படி உன்னை கல்யாணம் செய்து கொடுப்பது? ஆகையால் பின்னாளில் சக்கரவர்த்தி ஆக வாய்ப்பிருக்கக்கூடிய மதுராந்தகனுக்கு உன்னை மணமுடிக்கப் போகிறோம் என்று இப்பொழுது புதிய சுரத்திலே பேச ஆரம்பித்தான் மணிமேகலையின் சகோதரன் கந்தமாறன். இதிலே இரண்டு விஷயங்கள். ஒன்று, ஏற்கனவே வந்தியத்தேவனிடம் மணிமேகலை தன் மனதை பறிகொடுத்திருந்தாள் என்பது ஒரு புறம். அடுத்ததாக மதுராந்தகன் ஏற்கனவே விவாகமானவன் என்பது இன்னொரு விஷயம். மூன்றாவது விஷயம், அவனுக்கு வீரமில்லை, அவன் ஒரு கோழை என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இந்த காரணங்களினால் தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாயிருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள் மணிமேகலை. அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்தபோது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது. பெரிய பழுவேட்டரையர் கடும்பூருக்கு வந்திருந்த போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாகச் சொன்னார்கள். ஆனால் அவள் அந்த புறத்துக்குள்ளேயே வரவில்லை. கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை. இது முதலில் வியப்பை அளித்தது. அரண்மனை பெண்டர் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக்கொண்டார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது. மூடுபல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்தபோது மணிமேகலையின் அருவறுப்பு அதிகமாயிற்று.
1: சீச்சி, இப்படி பயந்து கொண்டு மூடுபல்லக்கில் பெண் வேஷம் தரித்து கொண்டு வருகிறவனையா நான் மணமாளனாக வரிப்பேன்? ஒரு நாளும் இல்லை
0: என்று மணிமேகலை உறுதியடைந்தாள். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் அரண்மனைக்கு வந்திருந்த அதே சமயம் கந்தமாறனின் சிநேகிதன் வந்தியத்தேவனும் வந்திருந்தான். அவன் அந்த புறத்துக்கு வந்து சற்று நேரம்தான் இருந்தான். எங்கிருந்தோ அப்போது மணிமேகலைக்கு அளவில்லாத நாணம் வந்து பற்றி கொண்டது. மற்ற பெண்களின் பின்னாலேயே நின்றாள். வந்தியத்தேவனை நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் நன்றாக பார்க்க கூட இல்லை. ஆயினும் மற்றவர்களுக்கு பின்னால் அரைகுறையாக பார்த்த அவனுடைய களை பொருந்திய புன்னகை ததும்பிய முகம் அவள் உள்ளத்தில் பதிந்து விட்டது. அவனுடைய குரலும் அவன் பேசிய சில வார்த்தைகளும் அவளுடைய ஞாபகத்தில் நிலைத்துவிட்டன. ஆகையால் மறுபடியும் தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லா விவாதம் தொடங்கினாள். முக்கண் படைத்த சிவபெருமானே வந்து சொன்னாலும் தான் மதுராந்தகனை ஒருகாலும் மணக்க முடியாது என்றாள். வந்தியத்தேவனை சிறிது நேரமே பார்த்திருந்த போதிலும் அவனிடம் தன் அந்தரங்கம் சென்று விட்டதையும் அவள் குறிப்பாக உணர்த்தினாள். கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கிற்று. முதலில் நல்ல வார்த்தையாகச் சொல்லி பார்த்தான், பயன்படவில்லை. பின்னர் வந்தியத்தேவன் என் சிநேகிதன் அல்ல, என் பரம விரோதி, என்னை பின்னாலிருந்து முதுகில் குத்தி கொல்ல பார்த்தவன். அவனை நீ மணந்து கொள்வதாயிருந்தால் உன்னையும் அவனையும் சேர்த்து கொன்று விடுவேன் என்றான். முதுகில் ஏற்பட்டிருந்த கத்திக்காயத்தை காட்டினான். பழுவூர் இளையராணியின் பரிவான சிகிச்சையினால் உயிர் பிழைத்து எழுந்ததையும் கூறினான். என் பேரில் உனக்கு எள்ளத்தனை விசுவாசமாவது இருந்தால் வந்தியத்தேவனை மறந்துவிடு. இதை கேட்ட பிறகு மணிமேகலையின் மனம் உண்மையில் மாறிவிட்டது. கந்தமாறனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள். அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவினை தான் மணந்து கொள்வது இயலாத காரியம்தான். ஆகையால் வந்தியத்தேவனை மறக்க முயன்றாள். ஆயினும் லேசில் முடிகிற காரியமாயில்லை. அடிக்கடி எதிர்பாராத சமயங்களில் அவனுடைய புன்னகை ததும்பிய முகம் அவள் மனக்கண்ணின் முன்பு வந்து கொண்டிருந்தது. பகற்கனவுகளிலும் வந்தது, ராத்திரியில் கண்ட கனவுகளிலும் வந்தது. இதனாலெல்லாம் சில மாத காலமாக மணிமேகலை அவளுக்கு இயற்கையான குதூகலத்தை இழந்திருந்தாள். சோகமும் சோர்வும் அவளை பீடித்தன. கல்யாண பருவம் வந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் என்று முதியோர் நினைத்தார்கள். பிராயமொத்த தோழிகள் அவளை அது குறித்து பரிகாசம் செய்தார்கள். வேடிக்கை விளையாட்டுகள் மூலம் அவளை உற்சாகப்படுத்த தோழிமார்கள் முயன்றார்கள். அது ஒன்றும் பலிக்கவில்லை. மறுபடியும் சில நாளாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ளத் தொடங்கியிருந்தாள். மதுராந்தகனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தமாறனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜாடை மாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது. ஆதித்த கரிகாலரின் வீரதீர பராக்கிரமங்களை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாருமில்லை. அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியமல்லவா?

0: இந்த பரந்த பரதகண்டம் முழுவதிலும் எத்தனை ராஜகுலப் பெண்கள் அந்த பேறு பெறுவதற்காக தவம் கிடக்கிறார்கள்? இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள். காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மிகவும் ஒரு பழைய மாதிரி ஒரு குதூகலத்தை மீண்டும் அளித்தது. இந்த தடவை பழுவேட்டரையர் தம் இளையராணியையும் அழைத்து வருகிறார். நந்தினி தேவி தன் தமையன் உயிரை காப்பாற்றியவள். அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள். இந்த புதிய கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான். அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும்போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்குவம் அடைந்திருந்தது. பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களை நாகரிகத்தில் தோற்கடிக்கக்கூடியவளாக தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆதலின் ஒருவார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கி இருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்குமிங்கும் ஓடி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். முக்கியமாக பழுவூர் இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தினாள். தமையன் வேறு சொல்லியிருந்தான் அல்லவா? ஆகையால் அரண்மனை பணியாளர்களை வறுத்து எடுத்து விட்டாள். அவளுடைய தோழிகளையும் வதைத்து விட்டாள். பழுவூர் ராணி தங்கப் போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும 30 தடவை பெயர்த்தெடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள். இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம்முடைய சிநேகிதர்களுடன் தங்கப் போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள். யாரோ பார்த்திபேந்திரன் என்பவன் அவருடன் வரப்போகிறானாம். அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ? இந்த காலத்தில் யார் எவ்விதம் மாறுவார்கள் என்று யார் கண்டது? தன் தமையனுடைய சிநேகிதனாயிருந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவன்தான். அவன் மட்டும் இத்தகைய சிநேக துரோகியாக மாறாதிருந்தால் இப்போது அவனும் வந்து கலந்து கொள்வான் அல்லவா? ஆம், எவ்வளவுதான் மணிமேகலை வேறு பரபரப்பான காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த சிநேக துரோகியை அடியோடு மறக்க முடியவில்லை. பழுவூர் ராணி அன்று இரவே அநேகமாக வந்து விடுவாள் என்று சொன்னார்கள். ஆகையால் கடைசியாக நந்தினியின் அறை அலங்காரத்தை மணிமேகலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள். அப்போது பழுவூர் ராணிக்காக சுவர் ஓரமாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரில் வந்தாள். தன்னுடைய முகத்தை அதில் பார்த்து கொண்டாள். சிறிது நேரம் நிதானமாக பார்த்தாள். அப்படியொன்றும் தன் முகம் அழகில் குறைந்ததல்ல என்று தனக்குத்தானே முடிவு செய்து திருப்தி அடைந்தாள். கண்ணாடியை விட்டு போக எண்ணிய போது அதில் இன்னொரு முகமும் தெரிந்தது. அது தன் முகத்தின் வெகு அருகில் வந்து கன்னத்தோடு கன்னம் மூட்டும் நிலைக்கு வந்துவிட்டது. அவள் கனவில் அடிக்கடி தோன்றி தொல்லை கொடுத்து வரும் வானர்குல வீரனின் முகம்தானது. அவளை அறியாமல் அவளுடைய வாய் குவிந்து கூ என்று சத்தமிட்டது. அடுத்த கணம் கண்ணாடியில் அவள் முகம் மட்டும்தான் தெரிந்தது. மற்றொரு முகம் மறைந்துவிட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டம் சங்க காலத்துக்கும் இப்ப நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற காலத்துக்கும் இடைப்பட்டது அல்லவா? களங்கள், காட்சிகள், உரையாடல்கள், நம்பிக்கைகள், இப்படி பல கூறுகளை கவனத்துல கொண்டு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஆசிரியர் அமைச்சிருப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். உற்சாகமா ஆடி பாடிக்கொண்டிருந்த கன்னிப்பெண் சோர்வுடன் காணப்பட்டா கல்யாண பருவம் வந்தாச்சுன்னு பண்டை காலத்துல கட்டுக்கேட்டல், கழுங்கு பார்த்தல் போன்ற குறி சொல்ற முறைகள் மூலமா நிலைமைய அறிஞ்சிக்குவாங்க. கட்டுவிச்சி என்கிற குறி சொல்லும் பெண் அல்லது வேலன் என்கிற சாமி ஆடும் பூசாரி அணுகி தீர்வு காணுவாங்க. ஆடி 18 கடம்பூர்ல குறவை கூத்து முடிஞ்சதும் வேல நாட்டம் நடந்துச்சு. தனாதிகாரியின் முன்னிலையில நாட்டு நிலைமை பத்தின அருள் வாக்குக்கு சம்புவரையர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். என்றாலும் தம் குடும்ப நலனுக்காக அப்பப்ப இந்த மாதிரியான வழிபாட்டு சடங்குகளை நடத்தி இருப்பார்னு ஊகிக்கலாம். சில மாத காலமா பிரமை பிடிச்சவ போல இருந்து உடல் மெலிஞ்சு

0: வந்துகிட்டு இருந்த காரணத்தால் தானே குந்தவை வானதிய ஜோதிடர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனா? சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்படலாமான்னு கேட்டு தன்னை அறியாம தம் மனக்குறைய சொல்லிட்டதை கேட்டோம். தம்முடைய கதாபாத்திரங்கள் அனைவருமே முக்கியமானவங்க தான் என்பதை கல்கியார் உணர்த்திக்கிட்டு வர்றதையும் கவனிக்கிறோம். வந்தியத்தேவனுடைய புன்னகை ததும்பிய முகம் மணிமேகலையின் மனக்கண் முன் வந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு பகற்கனவுகள்லையும் இரவு கனவுகள்லையும் வந்ததுன்னு கேட்டோம். திருக்குறள்ல கனவு நிலை உரைத்தல்ங்கிற பகுதியில் துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து, இந்த குரட்பா நினைவுக்கு வருது இல்லையா? இரவு கனவுல இணைஞ்சி இருப்பவர் பகற்கனவுல விரைவா நெஞ்சுக்கு போயிடுறார். பண்டைய இலக்கியங்கள்ல அலர்னு ஒரு சொல் அடிக்கடி இடம்பெறும். ஒரு பெண் காதல் வயப்பட்ட விஷயம் எப்படியோ பரவிடும். சிலருக்கு மட்டும் தெரிய வந்தா இந்த காலத்துல சொல்ற மாதிரி கிசுகிசுப்பு ஆரம்பிக்கும். இந்த நிலையில இதுக்கு பேரு அம்பல். பலர் அறிய பரவிட்டா அது அலர். கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. திருக்குறள் அலர் அறிவுறுத்தல் என்கிற அதிகாரத்துல அவரை கண்டது ஒரு நாள்தான், அதனால ஏற்பட்ட அலரோ சந்திரனை பாம்பு பிடிச்சுக்கிட்ட செய்தி பரவின மாதிரி பரவிடுச்சுன்னு சொல்ற குரட்பா. மணிமேகலையின் நிலைக்கு பொருத்தமா இருக்குதில்ல?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரை இசை பாடல், பி. சுஷீலா குரலில் கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்திற்காக.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபா உட்தி ஹூ தோ பைசே ஜமா கர் ஆதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உடா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் காதா கியா மிலா முஜே தோ உங்கலியோ கே சோர் பர் பீமா பென்ஷன் டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
2: 12 साल में 59 करोड़ जनधन खाते खुले, जिसमें 56% खाते तो सिर्फ महिलाओं के हैं. पीएम जनधन योजना के 12 साल, ज्यादा बचत ज्यादा काम.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில் துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனி குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி

0: முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தில் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காய விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாயவிலை கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாயவிலை கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தன்தானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவித் திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதை தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். தொடர்ந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினார்.

0: நம்பிக்கையை வைத்தனர்.
1: கல்லணை கால்வாய் உழவர்கள் கூட்டமைப்பு தலைவர் புலவன்காடு மாரியப்பன். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மேட்டிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டாங்க, வரவேற்கிறோம். இந்த தண்ணீரை நம்பிதான் நாங்க வந்து சம்பா சாகுபடி பண்ணியே தொங்க போறோம். 45 நாள் தான் அறிவிச்சிருக்கோம், இது போதாது. 120 நாளைக்கு கூடிய நெல்லு வேற எந்த நெல்லுமே கிடையாது சம்பா சாகுபடிக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீரை பெற்றுக் கொடுக்கிற வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். கூடுதலாக மத்திய கூட்டுறவு வங்கி மூலியமா நிபந்தனையற்ற கடனை வழங்க வேண்டும். சிறப்பு சம்பா தொகுப்பை அளித்து விவசாயிகள் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் கூடிய சூழலை உருவாக்கிய தான் இந்த சம்பா சாகுபடி பணி சிறப்பாக இருக்கும்.
2: என் பேர் தர்ம சாமிநாதன். இன்னைக்கு மேட்டூர் அணை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாங்க. காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் வந்து 45 நாள் தண்ணி திறந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 45 நாள் எங்களுக்கு போதுமானதா அல்ல, தொடர்ந்து 120 நாள் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு திறக்கிற தண்ணி இன்னைக்கு 5000 திறந்தீங்கன்னா அதை வந்து 15000 உயர்த்தணும். 15000 தண்ணி கரண்டி விட்டாதான் உங்களுக்கு கலக்க போய் கனமுறை சேரும். இந்த நீர்வளத்துறை வந்து துரிய நடவடிக்கை எடுத்து இந்த துருவார்மனை வந்து விரைவுபடுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
0: தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4
0: கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான கல்லூரி பேரவை தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பயிற்சிகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டு இன்றுடன் 236 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற சற்கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசையாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில் துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: இனி விளம்பரம்.
5: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபா உட்தி ஹூ தோ பைசே ஜமா கர் ஆதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உடா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் கதா கியா மிலா முஜே தோ உங்கலியோ கே சோர் பர் பீமா, பென்ஷன், டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
6: 12 சால் மே 59 கரோர் ஜன்தன் கதே குலே ஜிஸ்மே 56% கதே தோ சிர்ஃப் மஹிலாவோ கே ஹை. பிஎம் ஜன்தன் யோஜனா கே 12 சால் ஜியாதா பச்சத் ஜியாதா காம்.
4: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. முதலில் கோகுலம் என்ற படத்திற்காக புல்லாங்குழல் நவீன் இசையுடன் சித்ரா பானுப்ரியா பாடியுள்ள பாடல்.

சுமாரா வாசிக்கிறீங்க. ஓஹோ, இப்போ வெஸ்டர்ன்.

lima pasang ini.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: மனதில் நின்றவை நிகழ்ச்சிகள் அடுத்து ஆர் ஆரோ ஆரிரோ என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: சட்டப்பேரவையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பு, ரேஷன் கடைகளில் வெங்காய விற்பனை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் விதியை மீறி அதிக கட்டண வசூல் உள்ளிட்டவை இன்றைய பேரவை நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் கேள்வி நேரத்தின் போது பேசுகையில், தான் படித்த உதகை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பொது நிகழ்வுகளுக்கு மைதானம் வாடகைக்கு விடப்படுகிறது. அதனை பள்ளிக்கு மட்டும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் விளையாட்டை மேம்படுத்த ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். அந்த வகையில் கல்வராயன் மலைப்பகுதி, உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாட்டுக்கு தனித்திட்டத்தை விரைவில் முதலமைச்சர் அறிவிக்க உள்ளார் என தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தனது தொகுதியில் அமைந்துள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மினி ஸ்டேடியம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கூடுதல் நிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இந்த நிதியில் மினி ஸ்டேடியம் அமைப்பது

என்பது போதுமானதாக இல்லை. பல மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்ட போது இது தெரிய வந்தது. ஆகவே இத்திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கம் போன்று கட்டமைப்புகளை உருவாக்க முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்தார். இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், தர்மபுரி தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் குழந்தைகள் மையத்திற்கு கட்டடம் கட்ட வேண்டும் என கூறினார். இதற்கு பதிலளித்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, 2026-27 பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதும் 1000 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் புதிய கட்டடம் முன்னுரிமை அடிப்படையில் அமைத்து தரப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சத்யபாமா, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தங்கள் தொகுதியில் உழவர் சந்தைகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், தமிழக விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எங்கெல்லாம் உழவர் சந்தைகள் தேவைப்படுகிறதோ அங்கு புதிதாகவும் ஏற்கனவே செயல்படும் உழவர் சந்தைகளின் தரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், நீட் ஒழிப்பு போராட்டத்தில் தனது இன்னுயிர் ஈந்த மனைவி அனிதாவின் நினைவு நாளான இன்றைய தினம் சென்னை விசன் நகர் கடற்கரையில் அஞ்சலி கூட்டத்திற்கு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இது தொடர்பாக 15 முன்பே காவல்துறையிடம் அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டது. ஆனால் திடீரென இந்த அஞ்சலி கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. ஆகவே நீட்டிற்கு எதிராக அங்கு போராட்டம் நடக்கவில்லை. அனிதாவின் நினைவேந்தல் கூட்டமே நடைபெற உள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய முடிவை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, நினைவேந்தல் கூட்டம் நடந்த கடந்த 22 அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தனர். ஆனால் பெசன் நகரில் வேளாங்கண்ணி மாதா கோயில் கொடியேற்றும் விழா 10 தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. அதே பகுதியில் எல்லையம்மன் கோயில் திருவிழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகளவு பக்தர்கள் கூடுவதால் அனிதாவின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும். இதுகுறித்து நேற்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாற்று இடத்தில் நினைவேந்தல் நடத்தி கொள்ளவும் அவர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் 1535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அளித்திருப்பது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏவா வேலு, அதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்கவும் வீடுகளை காலி செய்யக்கூடிய நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன், திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். அது மட்டுமன்றி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக விரைவில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும், அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கும் பணி விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், நேற்றைய தினம் காமராஜருக்கு மெரினாவில் அடக்கம் செய்ய அப்போதைய முதல்வர் கருணாநிதி மறுத்துவிட்டதாக ஒரு செய்தியை காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட் கூறியிருந்தார். இதற்கு ஒரு சில விளக்கங்களை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். காமராஜர் மரணமடைந்த செய்தி கிடைத்தவுடன் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி உடனடியாக அவரது இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தனர். அப்போது கருணாநிதி குறுக்கிட்டு, ஒரு தேசிய தலைவரின் உடலை இங்கே வைத்திருக்க வேண்டாம் எனவும், ராஜாஜி அரங்கத்தில் மக்கள் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கவும் உத்தரவிட்டார் என்றும் கூறினார். இதன் பின்னர் காந்தி மண்டபம் அருகிலேயே காமராஜர் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இரவு முழுவதும் கண்விழித்து மேற்கொண்டார். இதுகுறித்து அப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் பேசிய தகவல்கள் எல்லாம் ஆவணமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இதை மறுத்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட், இது தொடர்பான ஆவணங்களை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் பேசுகையில், கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற விலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் போக்குவரத்து செலவு உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான காய்கறிகள், வெங்காயம் போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளது. வெங்காய உற்பத்தி குறைந்துள்ளதால் வெளிச்சந்தைகளில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறினார்.
இவள்

0: எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது என்றும், முதல்கட்டமாக நகர பகுதிகளில் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள், அமுதம் அங்காடிகள், நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், நகர பகுதிகளில் உள்ள 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட 8739 நியாய விலைக் கடைகளில் 3ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ வெங்காயம் விற்பனை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து நகர்ப்புற மேம்பாட்டு குழுமங்களின் நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் முழுநேர தலைவரையும் முழுநேர உறுப்பினர் செயலாளரையும் நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதாவை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்த்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திரு விஜயபாலாஜி, திரு முகமது பர்வேஷ், மதன் ராஜா ஆகியோர் வெளியிட்டனர். இதையடுத்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி கணேசன் தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சியில் 349 தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 2,78,619 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றதாகவும், அதேபோன்று கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 41 புதிய அரசு தொழில்நுட்பக் கல்லூரிகள் 297 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் விக்னேஷ், கள்ளக்குறிச்சி தொகுதியில் கரும்பு மக்காச்சோளம் அதிக அளவில் விளைவதால் அங்கு எத்தனால் தொழிற்சாலை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், அரசு சட்டக்கல்லூரியில் பொறியியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி ஆகியவற்றை கள்ளக்குறிச்சி தொகுதியில் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஜெயசுதா, தமது ஆரணி தொகுதியில் நெசவாளர் அதிகளவில் உள்ளதால் அவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நெசவு நூல்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அது மட்டுமன்றி திருவண்ணாமலையிலிருந்து ஆரணியை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விருதாச்சலம் தொகுதியில் புதிய தொழில் நிறுவனங்கள் கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதிக அளவில் விளையும் முந்திரி, பலா போன்ற விளைபொருட்களுக்கு சேமிப்பு கிடங்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார். இதேபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நித்யானந்தன், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு சபரி ஐங்கரன், மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கடற்கரை ராஜ், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி பிரசாத் ஆகியோர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசினர். இறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தங்களது பதிலுரையில் விளக்கம் அளித்தனர். சட்டமன்றத்தில் காமராஜர் நினைவிடம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து காரசார விவாதத்துடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேகா.
2: சென்னை விமான நிலையத்தில் உயிர்காக்கும் AET மருத்துவ கருவி அமைக்கப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பு போன்ற அவசர காலங்களில் துரிதமாக செயல்பட்டு உயிர்காக்கும் வகையில் தனியார் மருத்துவமனை சார்பில் AET எனும் உயிர்காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஹார்ட் சேவ் என்ற திட்டத்தின் கீழ் இந்த உயிர்காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குனர் ராஜா கிஷோர் மற்றும் தனியார் மருத்துவமனை குழு நிறுவனர் மணிவண்ணன் செல்வராஜ் ஆகியோர் இந்த திட்டத்தை துவங்கி வைத்தனர். திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தில் உள்ள அனைத்து முனைமங்களிலும் முழுவதிலும் 13 தானியங்கி AET கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான பயணியர் மற்றும் பணியாளர்கள் பயனடைவதுடன் மாரடைப்பு ஏற்படும் முதல் சில நிமிடங்களிலேயே இந்த AET கருவி மற்றும் CPR சிகிச்சை வாயிலாக உயிர் காக்கும் உயர் சிகிச்சை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு, இயற்கையோடு இணைந்து வாழுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. காலநிலை மாற்றத்தில் வளர்ந்து வரும் சவால்களை பற்றி வல்லுநர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித முன்னேற்றமும் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும், காலநிலை விழிப்புணர்விலிருந்து காலநிலை நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டியதன் அவசியத்தை இந்த விவாதம் சுட்டிக்காட்டின.

0: சுற்றுச்சூழலின் மாநாடு இயற்கையுடனான மனித குலத்தின் உறவை மறுசீலனை செய்வதற்கு நமது கல்வி நிறுவனங்கள், பணியிடங்கள், சமூகங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் காலநிலை உணர்வை அர்த்தமுள்ள செயலாக மாற்றுவதற்கு இந்நிகழ்ச்சியானது நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொடர்ந்து 5வது ஆண்டாக காத்தாடி விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி வீரும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடி வீரர்கள் வானில் பறக்கவிட்டனர். இதில் கடந்த 4 நுழைவு கட்டணமாக ஒருவருக்கு ஆன்லைனில் 150 ரூபாயும் நேரடியாக 200 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். 3 நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் உடல் தகுதி இந்தியா இயக்கம் பிட் இந்தியா மூமெண்ட் சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மத்தியில் உடல் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்த உடல் தகுதி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுகிறது. தனியார் பொறியியல் கல்லூரியில் சுற்றுவட்டார கிராமங்களான சோமாங்கலம், மேலாத்தூர், அமரமேடு, பூந்தண்டலம் உள்ளிட்ட 10 சைக்கிள் பேரணி வீதி வீதியாக சென்று அங்கு வசிக்கும் மக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள் மத்தியில் மத்திய அரசின் உடல் தகுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய தனியார் கல்லூரி வணிக மேலாண்மை இயக்குனர் மாறன் அவர்கள் பேசுகையில், இந்தியா இளைஞர்களின் கையில் இருப்பதால் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவை வழி நடத்துபவர்கள் இளைஞர்கள்தான். அவர்களால் மட்டுமே ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த நோக்கத்திற்காக இந்திய பிரதமர் இந்தியாவின் அனைத்து இளைஞர்களும் இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் கைகோர்த்து இந்தியா முழுவதும் மிதிவண்டி பயணத்தை மேற்கொள்கின்றனர். நாம் அனைவரும் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இளைஞர்கள் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாகவும் தன்னறிவு பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நமது இந்தியா தன்னறிவு பெற்றதாக இருக்க வேண்டும் எனவும் மிதிவண்டி பயணத்தின் மூலம் இதுவே செய்யப்படுகிறது. இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, கிராமப்புற இளைஞர்களும் ஒரு முன்மாதிரியாகவும் உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் இந்த மிதிவண்டி மாரத்தானை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது.
1: இதுவரை செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி. சுரேகா.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.

0: சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பெரிதும் போற்றத்தக்கது என்றும் திரு வீரேந்திரகுமார் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பொருட்களாகவும் புதிய தொழில்களாகவும் மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் 30வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்ப மேம்பாடு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிப் பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத்தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் 5ஆம் ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது, புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும்

0: பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11ஆம் தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இனி பண்ணை செய்திகள். வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஓட்டும் பொறிகள், 5 அடி நீளம், 1.5 அடி அகலம், ஏக்கருக்கு 8 வீதம், 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் க்ரையோசோபெர்லா இறைவிழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிகளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கிறது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாட்ராக்டின் 2 மில்லி 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது

பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரால் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்திரி பயிரில் மாவுப்பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃப்ரண்ட் பாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்திடுமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர்கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஏதோ சொல்லுவாங்களே, அந்த கதையாக தான் இருக்குங்க. ஏதோ நானும் நிலம் வச்சிருக்கேன், நானும் விவசாயம் பார்க்குறேன்னு இங்கே எல்லாம் சும்மா பேருக்கு தான் நடக்குது, செயலில் ஒன்றுத்தையும் காணோம்.
1: என்ன பட்டக்கா தன்னந்தனியாக முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க?
0: வா வா முத்தழகு, என்ன இப்படி தனியாக புலம்பு விட்டாரு உங்கள் மாமா? என்ன பண்ணுறது, நான் வாங்கி வந்த வரம் அப்படி.
1: அக்கா என்ன நீங்கள் பொசுக்குன்னு மாமாவை குத்தம் சொல்லிவிட்டீங்க? மாமா உங்களை எம்புட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறாரு.
0: ஏது நீ தான் பார்த்த, அடப்போ முத்தழகு, இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வட்டம் வெள்ளாமை வேலைகளை ஆரம்பித்தாரு. இப்போ முதலுக்கே மோசமாகிற நிலைமை தான்.
1: என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, ஏன் என்னாச்சு? மாமா விவசாய வேலைகளில் கண்ணும் கருத்துமாலாம் இருப்பாரு.
0: எல்லாம் இருப்பாரு தான், ஆனால் என்ன போதாத நேரமும் தெரியல. இந்த வட்டம் விளைச்சலே இல்லை முத்தழகு.
1: ஏங்கா அப்படின்னா விளைச்சலுக்கு ஏற்ற உரமாக வாங்கி போட வேண்டியது தானே?
0: அப்படி தான் புள்ள வாங்கி போட்டாரு. பக்கத்தில் இருக்கிற மாயாண்டெண்ண நிலத்தில் நல்ல மகசூலாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அவர் நிலத்தில் என்ன உரத்தை போட்டாரோ அதை கேட்டு தான் இவரும் வாங்கி போட்டாரு. ஆனாலும் மகசூலே இல்லை.
1: அக்கா இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உரத்தை போட்டது தான் தப்பு.
0: பின்ன என்ன பண்ணுறது புள்ள, அவங்க அப்படி போட்டு தானே விளைச்சல் அமோகமாக வந்திருக்கு.
1: அக்கா முதல்ல உங்கள் நிலத்து மண்ணை பரிசோதனை பண்ணுங்க.
0: மண்ணை பரிசோதனை பண்ணணுமா? நீ சொல்கிறது என்னமோ, நமக்கு மேலுக்கு முடியாதப்ப டாக்டரை போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி இல்லை இருக்கு?
1: அக்கா கிட்டத்தட்ட அதே தான்.
0: சரி அதை எப்படி முத்தழகு பண்ணுறது?
1: எல்லாமே என்கிட்டயே கேட்டா எப்படி? நீங்கள் என் கூட வாங்க, நம்ம ஊர் வேளாண் அலுவலகத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்.
0: முத்தழகு இங்கே நான் வந்துட்டோம், இங்கே யாரு என்ன விவரம் சொல்ல போகிறாங்க?
1: சொல்கிறேங்க்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. கவனமாக கேட்போம்.
2: விளைச்சலுக்கு வித்து தான் ஆதாரம்பாங்க. ஆமாம், அதே விளைச்சலுக்கு மண்ணும் ஆதாரம். சரியான மண் வளம் இருந்தால்தான் நாம் போடுற வித்து முளைக்கும். வளமான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செய்கிறது, அதற்கு என்ன ஆதாரம்?
3: மண்ணில் வந்துட்டு நம்ம பார்வையால் சொல்ல முடியாது, அதனால் நாம் மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் வந்து மண்ணில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னது அப்படி தான் நம்ம வந்துட்டு மற்றபடி உரங்கள் பரிந்துரை மற்றும் அந்த மண் வளம் மேலாண்மை மற்றும் பார்க்க முடியும்.
2: மண் பரிசோதனையினுடைய முக்கியமான நன்மைகள் பற்றி,
3: மண் பரிசோதனையில் வந்துட்டு முக்கியமான நன்மைகள் என்னன்னாக்க, அதிகப்படியான உரம் வந்து நம் விவசாயிகள் வந்து நம்ம என்ன பக்கத்து வயல்காரர் வந்து போன வருடம் போன மகசூலப்போ இப்போ நல்லா போட்டு வந்தது அப்படின்ட்டு அவர் என்ன பயன்படுத்தினாரோ அதையே வந்துட்டு விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. அல்லது வந்துட்டு லோக்கலில் இருக்கிற அந்த உரக்கடைக்காரங்க வந்துட்டு பரிந்துரைக்கிறத வந்துட்டு இவங்க நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும், அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த இட மண்ணில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும். இதுலையுமே ஒன்று ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. ஊட்டச்சத்து சமநிலை என்னன்னா, இப்போ நம்மளுக்கிட்ட வந்துட்டு பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்ற ரெண்டு வகையான ஊட்டச்சத்துக்கள் தான் இப்போ வந்துட்டு உரங்களாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு அடிப்படை சத்துக்கள் அப்படின்னு அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குது, அது 18 வகையான சத்துக்கள் தேவைப்படுது ஒரு பயிர் வந்து நல்ல மகசூல் தரணும்னா. இந்த 18 வகையான சத்துக்களில் நாம் உரங்களாக வந்துட்டு பேரூட்ட சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 5 வகையான சத்துக்கள் வரைக்கும் தான் இப்போ வந்துட்டு குறைபாடுகள் காட்டியிருக்கு. அந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக போயிட்டால் இன்னொரு ஊட்டச்சத்து தாவரம் உறிஞ்சதில் குறைச்சிரும். அப்போ நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக தலைச்சத்து நைட்ரஜனுக்கு உரம் அதிகமாக போட்டுருங்க, அல்லது மணிச்சத்துக்கு உரங்கள் அதிகமாக போட்டுருங்க, இதில் வந்துட்டு எதிர்வினையாக என்ன நடக்கும் அப்படின்னா துத்தநாகம்னு இருக்கு இல்லைங்களா, ஜிங்க்னு இருக்கும், அதை உறிஞ்சதில் வந்துட்டு தாவரம் உறிஞ்சதில் அப்படியே தடைப்படுத்தி அதில் வந்துட்டு துத்தநாக குறைபாடை வந்து

0: இதனால் இந்த 18 வகையான சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னீங்களா, இருந்தால் மட்டும்தான் மகசூல் நல்லா வரும்னு சொன்னீங்களா, இந்த 18 ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் மகசூலில் பாதிக்கப்படும். 18 இருந்தால் தான் நல்ல மகசூல், இதில் ஒன்று இன்னொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க.
1: மண் பரிசோதனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு வழிமுறைகள் என்ன, மண் மாதிரி எடுக்கிற முறை என்ன, விளக்குங்க.
0: ஓகே, மண் பரிசோதனை நம்ம செய்யணும் அப்படின்றதில் ஒரு வயல் இருக்குங்க. அந்த வயல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு சாம்பிள் ஒரு மாதிரின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு குறுகிய சதுரம் சதுரமாக தான் அவங்க வயலை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சதுரத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு சாம்பிள் ஒரு மாதிரிகள் எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்க, எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னாக்க, இப்போ எடுக்கிற இடம் தெளிவாக தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எருவு குழிகள், நம்ம மாட்டு சாணம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டு வந்தீங்களா, அந்த பக்கத்தில் இருக்கிற எருவு குழிகள், அப்புறம் நிழலடி, அப்புறம் மாட்டு பட்டிகள், அந்த பகுதியில் எடுக்கக்கூடாது. தாழ்வான இடம், மேடு பள்ளமாக இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எடுக்கக்கூடாது. நிழலடி மரம் நிழலடி இருந்தால் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நம்ம பாசனத்துக்காக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றுறது இல்லைங்களா, அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. வாய்க்கால் வழிகளில் வந்துட்டு எடுக்கக்கூடாது. வரப்புகளில் எடுக்கக்கூடாது. இதிலெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, வெட்ட வெளியாக பயிர்கள் தெரியும் இல்லைங்களா, பார்த்தா பயிர்கள் தெரியுது இல்லையா, அப்புறம் வெயில் நல்லா படுற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல எடுக்கணும். நீங்கள் குறுக்க நெடுக்க நடந்து வயலில் நடந்து போகிறீங்க, தோராயமாக நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க, குறுக்க நடுக்க நடக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு 4-5 இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே தான் பண்ணுறீங்க, அதுக்கு அந்த மேல் பரப்பில் வந்துட்டு புற்கள்லாம் இருக்கும், அதை செதுக்கி எடுத்துடுறீங்க. குச்சிகள் சருகுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆங்கில எழுத்து வி வடிவம் இருக்கு இல்லைங்களா, வி வடிவத்துக்கு வெட்டி அந்த மண்ணை எடுத்து வேறு இடத்துல தூக்கி போட்டுட்டு, இந்த சாயில் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணையே வெட்டி ஒரு ரெண்டு பக்கமும் மண்ணை வெட்டி எடுத்தீங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மண் தேரும். இப்போ ஒரு 6 இடத்துல எடுக்கிறீங்கனாக்க 1/2 கிலோங்கும் போது 6 இடத்துல வந்து 3 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை எடுத்துட்டு நெல்பகான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விரிப்பு தார்ப்பாயோ ஏதோ விரிச்சிட்டு அதில் மண்ணை வந்துட்டு கொட்டி நல்லா வந்துட்டு கலக்கிறீங்க. இந்த 6 இடத்துல எடுத்த இந்த 3 கிலோ மண்ணை வந்து நல்லா கலக்கிறீங்க. அதில் கல் சருகுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போது பகுதி பிரித்தல் அப்படின்னு ஒரு இது பண்ணணும். எப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வந்துட்டு சதுரமாகவோ அல்லது வட்டமாகவோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் நல்லா பரப்பிட்டு கூட்டல் 6 பெருக்கள் அந்த மாதிரி 4 பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்துட்டு விளக்கிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா அந்த மண்ணை வந்துட்டு திருப்பி வந்துட்டு 3 கிலோ இருந்தது இப்போ 1.5 கிலோ வந்திருக்கும். திருப்பி அதே மாதிரியே பரப்பி கூட்டல் குறைய இது பண்ணிவிட்டு அதில் 2 பிரிக்கிறீங்க, 2 விளக்கி விடுறீங்க, 2 மட்டும் சேர்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு 750 கிராம் வந்திருக்கும். திருப்பி இதை பண்ணும்போது ஒரு 400 to 500 கிராமுக்கு மண் கிடைக்கும். இந்த மண்ணை வந்துட்டு ஆய்வகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எந்த வயல்னு உங்களுக்கு விவசாயிகள் ஒவ்வொரு வயலுக்கும் நீங்களே ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு 1, 2, 3 பேர் கொடுத்துட்டு என்ன நாளில் எடுத்தோம் என்ன இடத்துல எடுத்தோம் சர்வே நம்பர் இதெல்லாம் குறித்து எங்களுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
1: மண் மாதிரி எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம்
0: நேரம் அப்படிங்கும் போது மண் வந்து நீங்கள் ஒரு மகசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி பயிர் சாகுபடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே செல்றேன்னா ஒரு வருஷத்தில் 3 போகம் பண்ணுறீங்கன்னா 3 போகமும் செய்தாகணும். இது வந்து விவசாயிகளால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு செயல். என்னன்னாக்கா நெல் வாங்குறாங்க, தரமான நெல் பார்த்து வாங்குறாங்க, மண்ணெல்லாம் உழுகுறாங்க, பயிர் நடுறாங்க, அதுக்கு ஏற்ற உரங்களை கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் விவசாயிகள் இது ஒரு பகுதியாகவே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மகசூல் செய்யும் போதும் முன்னாடி வந்துட்டு அவர் வந்து மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் உரம் மேலாண்மை வந்து மண்வள அட்டைப்படி நம்ம கொடுக்க முடியும்.
1: மண்வள அட்டைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, மண்வள அட்டைனா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் விவரங்கள்?
0: மண்வள அட்டையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதில் ஒவ்வொரு காரணிகளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். பிஹெச் அமிலக்கார மண்ணையோட அமிலக்கார சமநிலை, அப்புறம் மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை, அப்புறம் அங்கக கரிம கார்பன், அப்புறம் பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம், அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள். இதை இத்தனையும் நாங்கள் வந்துட்டு ஆய்வகத்தில் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் நம்பரை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதில் வந்துட்டு நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருப்போம். உங்கள் மண்ணில் வந்துட்டு பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம், ஒரு எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குன்னாக்க குறைவு அதோட ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் மீடியமாக நடுத்தரமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இதுக்குள்ளார கொண்டு வந்து ஆய்வகத்தில் இது

0: ஆய்வகம் தரவுப்படி நாங்கள் அதை குறிப்பிட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுப்போம். எப்படின்னாக்க
1: என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரம்னு
0: ஒவ்வொரு பயிருக்கும் எடுத்துக்காட்டாக நெல்லுக்கு வந்து அதோட நெல் பயிர் ஊட்டச்சத்துக்குன்ட்டு ஒரு பரிந்துரை இருக்கு. என்னன்னாக்க 150 50 50 NPK kg per hectare அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்கு. அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம மண் வளத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மண் வளத்தில் வந்துட்டு நமக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கு இல்லைங்களா. இந்த நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்கு, பாஸ்பரஸ் நடுத்தரமாக இருக்கு, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கு. அப்படிங்கும் போது கம்மியாக இருக்கிற இடத்துல நாம் வந்துட்டு உரம் வந்து 150 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதுக்கேற்றபடி கணக்கிட்டு அதை அதிகப்படுத்துவோம். நடுத்தரமாக இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு உரங்களை கொடுப்போம். அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்றார் போல் நாங்கள் கணக்கிட்டு அளவை குறைத்து நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுத்துருப்போம். அதில்
1: மண் பரிசோதனை செய்யும் போது வேற என்னென்ன வகையான முடிவுகள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைக்கும்? பயிர் சாகுபடி பண்ணுறோம்,

0: அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு உரங்களை கொடுப்போம். அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்றார் போல் நாங்கள் கணக்கிட்டு அளவை குறைத்து நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுத்துருப்போம். அதில்
1: மண் பரிசோதனை செய்யும் போது வேற என்னென்ன வகையான முடிவுகள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைக்கும்? பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான உரங்கள் தேவை, அளவுகள் தேவை. அதற்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நாம. நேரடி உரங்கள் அல்லது கலப்பு உரங்கள் அப்படிலாம் பரிந்துரை பண்ணுறோம். அந்த வகையில் இன்னும் வேறு என்னென்ன விளக்கங்கள் விவரங்கள் நமக்கு கிடைக்கும்?
0: இப்போ நெற்பயிரே வச்சுக்கோங்களேன், இந்த நெற்பயிருக்கு வந்து முக்கியமான பருவங்கள்னு ஒன்று இருக்குது. முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க ஒரு நாளாக வந்து நாலு பருவங்கள் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். மண் வளத்தில் இருக்கிற சத்துக்கள் இருக்குது, உரங்களால் நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த சத்துக்களை பருவணும். ஃபஸ்ட்டு என்னன்னாக்க இந்த உர மேலாண்மையில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, நாம் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கல, மண்ணுக்கு நாம் ஊட்டச்சத்தை கொடுத்தோம். மண்ணிலிருந்து தான் வந்து பயிருக்கு போகுது. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கருத்து. அதில் என்ன அப்படின்னாக்க, பயிருக்கு கொடுக்க வேண்டிய சத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம். அதுவும் வந்து நம்ம பிரித்து தான் கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோம்னாக்க பயிர் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க பயிருக்கு வந்து இந்த தூறு கட்டும் சமயம், அடி உரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அடுத்தது தூறு கட்டும் சமயம், அப்புறமேல் வந்துட்டு அந்த பேனிக்கல் இனிஷியேஷன் சொல்லுவாங்க, அந்த பூக்கள்
1: வெளிவரும் சமயம்
0: அப்புறம் வந்து பால் கட்டுற சமயம், இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்துட்டு நம்ம உரங்களை வந்து பிரித்து தனித்தனியாக வந்துட்டு, இது ஸ்பிளிட் அப்ளிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரித்து நம்ம வந்துட்டு உரங்களை கொடுப்போம். அதில் கொடுக்கும் போது கரெக்டாக வந்துட்டு சரியான உரத்தின் வகையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் சரியான அளவு கொடுக்கணும். சரியான நேரத்தில் அந்த டைம் சொன்ன இல்லைங்களா, நாலு வகை ஒன்று அந்த டைமில் கொடுத்தோன்னிங்கனாக்க உர மேலாண்மை வந்துட்டு சீராக ஊட்டச்சத்து மமநிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க.
1: இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் நாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக விவசாயிகளும் அதற்கு துணை போகிறாங்க, நல்லது தான். இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண் பரிசோதனையின் பங்கு என்ன அந்த இடத்துல?
0: நல்ல கேள்விங்க. இதில் வந்துட்டு இயற்கை உரங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரசாயன உரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கூடவே வந்துட்டு ஒருங்கிணைந்த உர மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு இயற்கை உரங்களான கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட், இதில் மண்புழு உரம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது இது வந்துட்டு மண்ணில் வந்துட்டு ஒரு என்னன்னாக்க, நம்ம கொடுக்குற உரம் வந்து ஒரு கேட்டானி எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவோம்னாக்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அது வந்து சில டைமில் தேவையான டைம், பயிருக்கு தேவையான டைமில் இது கொடுக்காது. அதுவே வந்துட்டு நம்ம இந்த கரிம அங்கக பொருட்களான கம்போஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ண அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணில், இது என்ன பண்ணுவோம்னாக்க சத்துக்களை வந்துட்டு பிடித்து வச்சுக்கிட்டு பயிர்களுக்கு தேவையான போது அது கொடுக்கும். அப்புறம் என்னன்னாக்க இதில் உயிர் உரங்கள்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையில் நம்ம இந்த உயிர் உரங்களை நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது இவைகள் எல்லாமே என்னன்னாக்க இந்த உரங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறவங்க. எப்படி அப்படின்னாக்க நைட்ரஜனை வந்துட்டு அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, தலைச்சத்தை வந்துட்டு இந்த அசோஸ்பெரிலம்னு ஒன்று இருக்குது. இந்த அசோஸ்பெரிலம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை பிடித்து பயிருக்கு தேவையான போது கொடுக்குற மாதிரி அது ஒரு நல்ல வேலையை செய்யுது. அதே மாதிரியே பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா, பாஸ்பரஸை வந்துட்டு கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். பொட்டாசியம் சொலிபிளைசிங் பாக்டீரியா, பொட்டாசியத்தை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். அப்புறம் ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியா, ஜிங்கை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும்.
1: இப்போ இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்பாடு அல்லது கனிம உரங்களின் உபயோகம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய நிலைமையில் இருக்கணும், அவர்களது விவசாயம் லாபகரமான விவசாயமாக இருக்கணும் அப்படின்னா மண் பரிசோதனைங்கிறது அவசியம்.
0: அவசியம்.
1: மண் பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, நாம் என்ன விவசாயிகளுக்கு?
0: நம்மள்கிட்ட ஆய்வுக்கூடம் இருக்குங்க ஐயா. நாங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை செய்து தந்துட்டுருக்கோம். அவங்க கொண்டு வர சாம்பிள் மண்ணை சேகரித்து கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு 250 ரூபாயும், வாட்டர் சாம்பிள் நீர் பரிசோதனைக்கு 200 ரூபாயும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.
1: இது குறித்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: ஆ, தொடர்பு கொள்ளலாம்.
1: ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 88 88 38 38 38 13 13 64 64.
2: என்ன பட்டக்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் முத்தழகு.

0: இம்பிட்டு காலம் இது தெரியாம இருந்திருக்கோமே. மண்ணை பரிசோதனை பண்ணாம மேலும் மேலும் உரத்த போட்டு காலத்தையும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருந்திருக்கோமே.
1: உங்க மண்ணில் என்ன சத்து குறைவா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த சமச்சீர் உரத்தை கொடுத்தா நீங்களும் விளைச்சல அமோகமா அள்ள முடியும்.
0: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே என் மச்சாங்கிட்ட சொல்லணும். சொல்லி மண் விளையாட்டையே போட்டுக்கணும். வா புள்ள போவோம்.
1: அக்கா இருங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க பாருங்க.
0: அட ஆமா, யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க புள்ள?
1: கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில அவர் அடைஞ்ச பயன்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. அதையும் கேட்போம்.
2: உங்களுடைய கடந்த கால வேளாண் ரீதியான அனுபவத்தை சொல்லுங்க.
3: அரசு வேலையில இருக்கக்கூடிய டைம்ல தானே வந்து நம்ம வேளாண்மை துறையில தான் என்னுடைய சேவைகள் இருந்தது. 2 வருஷம் தானே வந்து நான் டீ கல்லுப்பட்டியில பயிற்சி எடுத்த முறை விவசாயிகளுடைய ஒண்டி தானே வந்து பணியாற்றுகின்ற ஒரு பணி தான் எனக்கு கிடைச்சது. 1997 தானே வந்து வளர்ச்சி பணியாளராக ஓய்வு பெற்ற பிறகு 25 வருஷமாட்டு இந்த விவசாயத்திலே தான் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்கு தானே கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலம் உண்டு எங்களுக்கு. எல்லாம் நஞ்சை புஞ்சை தோப்புகள் இதெல்லாம் இருந்து நான் ரிட்டையர்டுக்கு பிறகு இந்த நிலங்களை அவ்வளோ தானே வந்து என் கைவசம் எடுத்து நான் அதை தானே வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையினால என்னுடைய உடல்நிலை நன்றாயிருக்கு.
2: நான் வந்து ஓய்வுக்கு பின்னால் என்னுடைய 7 ஏக்கர் விளைநிலத்தையும் கைவசம் எடுத்து சிறுபிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்?
3: நான் இன்னைக்கு 25 வருஷம் விவசாயத்தில் ஈடுபட்டதுனால தான் என்னுடைய உடல்நிலை நல்ல முறையில் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே தானே வந்து எப்படி 2 நாள் தானே வந்து நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன். கம்ப்ளீட்டாக நெல் விவசாயத்தில் தான் நான் இப்போ ஈடுபட்டுருக்கேன். இந்த நெல் விவசாயம் தான் வந்து மேக்சிமம் 1 ஏக்கருக்கு 3000 கிலோ நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: இந்த 3000 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்காக கையாண்ட வழி நுட்பங்கள் என்ன?
3: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவேன்.
2: இயற்கை உரங்கள் அப்படிங்கிறதுக்காக இலைத்தலைகளா இல்ல மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது கூட என்னுடைய பணியில ஒரு அங்கம்ங்கிறீங்களா?
3: அதாவது கொலைய போட்டு தான் நான் பயிர் வைக்கிறது. அது போக இந்த சீசன்ல பயறு குளிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்துல விதைச்சு விட்டுருவோம். அது இல்லாத முறையில் ஊட்டமேற்றிய சாணி உரம், 50 கிலோ சாணி உரம், 1 கிலோ சூடோமோனஸ், 1 கிலோ ஃபேசா பாக்டீரியா, 10 பாக்கெட் அசோபைரலாம், 10 பெட்டி தானே வந்து செம்மண், இந்த 3ஐயும் கலந்து குவியல் முறையில் தானே வந்து வச்சு அது நீத்தின முறை அதை எடுத்து பயன்படுத்தியாச்சுன்னா 1 டன் சாணி உடம் போடுறதுக்கு உண்டான சக்தி அதில் இருக்கு.
2: மற்ற விவசாயிகளையும் ஊக்கப்படுத்தி அவங்களையும் உட்படுத்திட்டீங்களா? அப்படி
3: என்னுடைய நிலத்தினுடைய தன்மையை பார்த்து தான் பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் இதில் ஈடுபடுதாங்க. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம மாவட்டத்தில் 10 இடத்துல தானே வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு தானே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
2: கொள்முதல் நிலையத்தை அணுகணும், கொள்முதல் நிலையம் வழியாக விற்பனை செய்து நாமளும் வருவாய் பெறணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலுக்கு வராங்கன்னா வழிகாட்டுதல் சொல்லுங்கள், என்ன செய்யணும் அவங்க விவசாயிகள்?
3: விவசாயிகள் என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிட்டா அடங்கல், வங்கி பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, இவ்வளோ தான் தேவை, வேறு ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய ஆளுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி இதோட அட்டாச் பண்ணிட்டா போதும். சொந்த ஆள்கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும் அது இதுன்னா விஷயம் இல்லை. அதனுடைய சிட்டாடங்கள், இந்த பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸினுடைய சான்றிதழ், இவ்வளோ இருந்தாலே போதும். அதாவது ஈரப்பதம் பயனெடுப்பு இருக்கணும்னு நான் அனுபவிக்கிறேன். சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் 4 ஏக்கர் பயிர் வைக்கக்கூடிய விவசாயி 100 கோட்டை நெல்லை அவன் உற்பத்தி பண்ணுதான்னு வைங்க, இதை கொள்முதல் பண்ணியாச்சுன்னா 500 ரூபா வீதம், 50,000 ரூபா 1 ஏக்கரில் கிடையாது.
2: இது வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை அனுபவபூர்வமாக கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க.
3: இந்த விவசாயத்தில் நிலச்சி நிற்க காரணமே எனக்கு இதுதான். மார்க்கெட்டிங் கமிட்டி, கொள்முதல் நிலையம், இப்போ தானே வந்து அரசாங்க கொள்முதல் பண்ணுதாங்களே, இந்த இதனால தான் இந்த விவசாயம் இல்லாமல் இருந்தால் நஷ்டம்.
2: கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா தேவைங்கிறீங்களா, அல்லது இல்லை செயற்கையில் கூட சில விவசாயிகள் வந்து லாபகரமான சாகுபடியை எடுக்கிறாங்கங்கிறீங்களா?
3: கண்டிப்பாக தான் வந்து கால்நடை தேவை. ஒவ்வொரு விவசாயியும் 2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய இடத்துல தானே வந்து இன்னைக்கு 2 பால் மாடாவது நிற்கணும். பழைய காலத்தில் 10 வண்டி 15 வண்டி தானே வந்து தொழுவரம் அடிப்பாங்க வயலுக்கு, இப்போ அது குறைஞ்சி போச்சு. 300 கிலோ சாணி இருந்தாலே போதும். சூடமான ஃபெஸ்டோபாக்சியோ அசோபயிரிலோ இதோட போட்டு கலக்கி குவியல் முறையில் உரமாக்கி பயன்படுத்தினாலே போதும்.
2: இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான நடைமுறைகள், இந்த மாதிரியான நுட்பங்கள்

0: கையாளணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி தந்தது யாரு?
1: இது நம்ம மாவட்டத்தில் தானே வந்து கேவிக்கில் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணா போது நேரடியான முறையில் தான் நம்ம ஃபீல்டுக்கே வந்து நிவர்த்தி பண்ணுதாங்க.
0: இயந்திரமயமாதல் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறீங்களா? இப்படி
1: கண்டிப்பா, அதாவது மனிதனுடைய உழைப்பும் வேணும், இயந்திரமும் வேணும். ஒரு ஏக்கர் தானே வந்து அறுத்து சூறடிச்சு நெல்லை கெட்டதுக்கு 40 ஆட்கள் ஆகணும். ஆனால் அதே இதில் 1.5 மணிக்கு நேரத்தில் 2500 ரூபா இதில் நமக்கு தானே வந்து நெல்லையும் தனியாக எடுத்துடலாம், வைக்கலையும் தனியாக எடுத்துடலாம்.
0: விதை நெல் சேகரிப்பு, விதை நெல் பாதுகாப்பு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
1: விதை நெல் தானே வந்து கவர்மெண்ட்டில் தான் வாங்குதாங்க. மின்னாலையெல்லாம் என்னன்னா, ஒரு வயலில் தானே வந்து அவங்க செலக்ஷன் பண்ணி தனியாக சாணி உரத்தை போட்டு அதை கையால் அறுத்து சூடடித்து தலையடி அடித்து அதனுடைய நிலை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் அந்த இதையே மறந்துட்டாங்க.
0: மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிறாங்களே, அது நெல் விவசாயத்துக்கும் பொருந்துமா?
1: சம்பா நெல், சம்பா நெல் தானே வந்து இன்றைக்கி அவர் வாங்கி கை குத்தல் முறையில் தானே வந்து அரிசி ஆக்கி இன்றைக்கி 1 கிலோ 80 ரூபா வச்சு விற்றுக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் தானே வந்து அவள் தயார் பண்ணி வைக்காரு. 1 கிலோ அவுள் தானே வந்து இன்னைக்கு 100 ரூபா. அதே நேரத்தில் இன்னைக்கு பொரி தயார் பண்ணி விற்காங்க. அதே போல் மாவு, சம்பா புட்டு மாவு தயார் பண்ணி விற்காங்க. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் மில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தானே வந்து தவிடை எடுக்காங்க. அரிய உம்மியை தனியாக பிடிக்காங்க, தவிடை தனியாக பிடிக்காங்க. சவுண்டு எக்கோ அடிக்காத முறையில் தானே வந்து பிளைவுட் இது இருக்குல்ல, அதுக்கு உம்மியை பயன்படுத்துதாங்க. தவிட்டில் இருந்து தானே வந்து தவிட்டு எண்ணெய் தயார் பண்ணுதாங்க. தவிட்டு எண்ணெய் தானே வந்து 1 கிலோ எண்ணெய்க்கு 240 ரூபா விலை.
0: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு நிலத்தை வளப்படுத்துவதற்காக பயிர் உளுந்து சாகுபடி செய்கிறது நல்லதுன்னு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? எப்படி
1: கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தானே வந்து இது என்னுடைய இதில் தானே வயல் அறுப்பு தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது முடிஞ்ச உடனே பேச்சுப்பாற தண்ணி ஒரு நனப்பு நினச்சி ஒரு உழவு போட்டு விதைச்சி விட்டுருவோம்.
0: முன்னால மிதி உளுந்து அப்படிம்பாங்களா, அந்த நடைமுறை இப்ப மறுவிடுச்சா?
1: அந்த மிதி உளுந்து போடுறதுக்கு தானே வந்து நம்ம இப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா, நிலத்துல ஈரத்தன்மை இருக்கக்கூடிய சமயம் ஆட்களை வச்சு மிதிச்சு விடணுங்க. 1 ஏக்கருக்கு நம்ம மிதி உளுந்து போட்டு நம்ம மிதிச்சு விடணும்னா எப்படியும் 2 ஆள் வேணும். இன்னைக்கு 1 ஆளுக்கு 800 ரூபா சம்பளம்.
0: இப்ப என்ன நடைமுறையை கையாளுறீங்க?
1: அறுவடை முடிஞ்ச முறை தான் வீசி விட்டு முளைக்க வைக்கிறது.
0: தண்ணீர் கொடுத்தல் அப்படிங்கிறது கட்டாயமா அல்லது அது வந்து ஓரளவு வறட்சியை தாங்குமா?
1: வறட்சியை தாங்கக்கூடியது. மம்பன் இன்னைக்கு 1 கிலோ உளுந்து தானே வந்து 120 ரூபா விளையாட்டு.
0: என்ன காரணம், இவ்வளவு விலை இருந்ததுக்கு பிறகும் விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் நிறைய போகங்கள் தரிசா போட்ட மாதிரி நிலத்தை போட்டுட்டு அடுத்த பயிர் நெல்லை தான் ஏற்றுறாங்களே தவிர இடைப்பட்ட நேரத்தில் மாற்றுப்பயிர் அப்படின்னு இந்த மாதிரியான தானிய வகைகளில் ஈடுபாடு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்?
1: ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது இல்லை. முன்னாலேயெல்லாம் வந்து ஒரு புறவுன்னா ஒரு கிராமத்தில் 50-60 ஏக்கருக்கு ஒரு புறவாட்டதானே வந்து அவங்க குழுவாக பிரிச்சுடுவாங்க. நம்ம வயல் அறுத்தவுடனே வரக்கூடிய சமயம் வருவாங்க, 2 முறைக்கும் 3 முறைக்கும் நெல் அவருக்கு. இப்போ அந்த இது கிடையாது. இந்த பயிர் வைத்து இதை உற்பத்தி பண்ணி நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுக்கறதை விட வெளியில் அங்கேருந்து கிடைக்கக்கூடியதை வாங்கி பயன்படுத்திடலாம். அங்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
0: உங்கள் சந்தையினரை இந்த பக்கம் திருப்பியிருக்கலாம்.
1: என்னுடைய சந்ததிகள் என் பையன் தானே வந்து வயலுக்கு வருவான், அவ்வளோதான்.
0: இருந்தாலும் வயல் எங்கே இருக்குது, அதில் கையாளக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தையினருக்கு தெரியுமா?
1: ஓரளவு தானே வந்து சரி, ஒரே பையன்தான் வயல் அடுக்கக்கூடிய சமயம் வருவான், சாப்பாடு கொண்டு வருவான், அங்கே இருந்து கவனிச்சுக்கிடுவான், என்ன எவ்வளோ கூலி ஈலிங்கிறத அவன் கணக்கு பண்ணுவான், பார்த்துக்கிடுவான். இதை செய்யக்கூடிய டைமில் அவங்களுக்கு தானே வந்து லாப நஷ்டங்கள் பார்ப்பாங்க. 25 வருஷமாக அனுபவத்தினால தான் செய்துக்கிட்டு இருக்கு. 3 டன் வச்சு பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, இதை கொண்டு நம்ம மாவட்டத்தில் 2 மாதத்துக்கு ஆகாரம் காணாது. இங்கேயே கொள்முதல் பண்ணக்கூடிய அரிசியை சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்தே தானே வந்து விவசாயிகளுக்கு தானே வந்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணக்கூடிய திட்டம். இப்போ இந்த சீசனில் அப்படி தான் ஒவ்வொரு மில்லுக்கும் 5 மில்லை செலக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரேஷன் கார்டு உள்ள ஆளுக்கு தரமான அரிசி கிடைக்கும்.
2: என்ன பட்டக்கா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி எம்பட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாருல்ல.
3: கேட்டேன் முத்தழகு, நெல் சாகுபடி செஞ்சு இம்புட்டு பயனடைஞ்சிருக்காரே இவர். இவர் சொன்னதையும் நான் தெளிவாக கேட்டுக்கிட்டேன்.
2: அக்கா, கேட்டதோட மட்டும் விட்டுறாதீங்க, அதை உங்கள் நிலத்திலையும் செயல்படுத்துங்க. அப்போ தான் அவர் மாதிரி நீங்களும் பயனடைய முடியும்.
3: நிச்சயம் முத்தழகு, இம்புட்டு நாளாக வழிவகை தெரியாமல் தானே வெள்ளாமை வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் அதுக்கான எல்லா வழிகளும் கிடைச்சிருச்சே, இனி பாருக்குள்ள.
2: அப்போ இனி பட்டக்காவை கையில் பிடிக்க முடியாது, சும்மா பட்டாம்பூச்சியா பறப்பீங்க, அப்படி தானே?
3: இல்லையா பின்ன?
4: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக்கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும், நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோ மற்றும் அந்நாட்டு மக்கள் தம் மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள

0: 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும், நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கேஷ் அர்வானி மற்றும் மணீஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:28 35 அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், திரைப்படம் பிரியா.

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள்.

தானிதம பமகரிசயானையின் வலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரிகமனிதமனி புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார். தாதகிட தகஜனு தயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜனு தகதிமி தக

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரைகானத்தில் கேட்க இருக்கும் பாடல் கே ஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரல்களில் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திற்காக.

0: இனி கமலஹாசன் பாடியுள்ள பாடல் திரைப்படம் சிங்காரவேலன்.
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன். அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரேன்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: திரையானம் நிறைவு பெற்றது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அறிவியல் நேரம்.
3: இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
4: சார், இஸ்ரோட வரலாறு சொல்ல முடியுமா?
5: கண்டிப்பா. இஸ்ரோவின் வரலாறு நம்ம ஆண்டு வாரியாக கூட பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்ஆர்வின் வரலாறுங்கிறத ஏறக்குறைய 60 வருடங்கள் ஆகிறது. இது ஆண்டு வாரியாக ஒரு எளிய ஒரு வாக்கியங்கள் 60 லைனில் நம்ம ஐஎஸ்ஆரோட வரலாறை பற்றி சொல்லலாம். 1920 முத முறை அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் ஆரம்பித்தாங்க. அயனோஸ்பியருங்கிறது நம்ம அட்மாஸ்பியர் மேலே லேயர், அதில் இருக்கிற காற்று, அட்டாமிக், எல்லாத்தையும் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அயனோஸ்பியர் ரிசர்ச்சுங்கிறது 1920 நம்மள ஆரம்பித்தாங்க. 1945 டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர் வந்து அகமதாபாத்தில் பிஆர் ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி அவரும் ஹோமியோபாவும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை ரொம்ப வலுப்படுத்துனாங்க 1947. ஏன் எதுக்கு ஏன் இதுன்னா, அயனோஸ்பியர் ஆராய்ச்சிக்கு சவுண்டிங் ராக்கெட் தேவை. சவுண்டிங் ராக்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒளிகை மாதிரி. சவுண்டிங் ராக்கெட்ங்கிறது வெதர் கண்டுபிடிக்கிற ராக்கெட். அதுதான் சவுண்டிங் ராக்கெட் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணாரு. அந்த சவுண்டிங் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இடம் தேவை. அதில் தான் நம்ம வந்து 1957 ஸ்புட்னிக் மூலம் ஏறினாங்க. 1962 இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஐஎஸ்ஆர்ஓக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழு அப்படிங்கிறத வைக்கப்பட்டு அதில் சேர்மனாக விக்ரம் சாராபாய் வந்தார். 1963 நவம்பர் 21 முதன் முதலாக ஒரு தும்பாவிலிருந்து ஒரு சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டது. அது நம்ம இந்தியா தயாரித்த ராக்கெட் இல்லை, அமெரிக்கா தயாரித்து கொடுத்த ராக்கெட். அவங்க அமெரிக்காவில் நிக்கி அப்பாச்சி அப்படிங்கிற பேர். அந்த ராக்கெட்டை முத முதல்ல தும்பாவில் ஏவணும் 1963. இந்த சமயத்தில் தான் கலாம் அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஆரோவில் ஜாயின் பண்ணி நாசாவில் ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் முடித்து வந்து அந்த 2 வாரத்துக்கு லாஞ்சிங் 2 வாரத்துக்கு முன்னாடி வர்றார். இவர் தான் வர்றப்போய் ஃப்ரான்ஸில் போய் இந்த பேலோடுங்கிறத வாங்கிட்டு வர்றார். அந்த பேலோட் பாயின் தான் விக்ரம் சாராபாய் கலாமை சொல்லுவார், பேலோட் பாயின். அதனால் 1963 முதல்ல அமெரிக்கன் தந்த ஒரு சவுண்டிங் ராக்கெட் நம்ம பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட் ராக்கெட் லாஞ்சிங் இன் இந்தியன் சாயிலேருந்து மண்ணிலேருந்து கிளம்புனா முதல் சவுண்டிங் ராக்கெட், முதல் ராக்கெட், முதல் எல்லாமே அதுதான் 1963. பிறகுதான் தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன், அதாவது இந்த சவுண்டிங் ராக்கெட் ஏவுறதுக்கு நம்மளுடைய காந்தரக பூமியுடைய காந்தரகைக்கு பக்கத்தில் இருக்கணும். அது நம்ம ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற ரேகையாக இருக்கணும்.

0: இடமாக இருக்கணும். அதனால தான் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற தும்பா, திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற தும்பா, அதனால தான் செலக்ட் பண்ணாங்க. அதை டேல்ஸ் மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1960 டேல்ஸ் செயல்பாடுக்கு வந்துருச்சு. 1965 டேல்ஸ்லேருந்து பக்கத்து தும்பா மலையில் அதில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து SSTC ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர் 1965. அது எதுக்குன்னா ராக்கெட்டோட ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி டிசைன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மேனுபாச்சியம் போகிறதுக்கு, அப்போ ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட், ப்ரொபல்ஷன் ஆஸ்பெக்ட், இதில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுதான் SSTCங்கிறது 1965 தொடங்கப்பட்டது. அதை தான் இப்போ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு பேர் மாற்றிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் SSTC. அப்போ அதை சயின்டிஸ்ட் நானும் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். 1978 அந்த VSSL தான் நானும் ஜாயின் பண்ணேன். முதல் 1967 முதல் சவுண்டிங் ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரி, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ரோஹிணிங்கிற சவுண்டிங் ராக்கெட் நம்ம முதல்ல 1967. 63 அமெரிக்கன் ராக்கெட், 67 நம்மளுடைய சவுண்டிங் ராக்கெட், 67. இதுக்காக இதே சமயத்தில் அகமதாபாத்தில் எப்படி செயற்கைக்கோள் சேட்டலைட்டோட தொடர்பு கொள்றது, செயற்கைக்கோளை ஏவுறது வேற, ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோளை எப்படி தொடர்பு கொள்றது, அது தொடர்பு கொள்றதுக்காக ஒரு பெரிய ஆண்டனா சைட் அது அகமதாபாத்தில் அதை நிறுவிட்டாங்க. நம்ம எப்போ வேணாலும் செயற்கைக்கோளை இது பண்ணலாம். ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோள்லேருந்து டேட்டாக்கள் எடுக்கிறதுக்காக அந்த நிறுவப்பட்டது அகமதாபாத்தில். இதுக்கு நடுவில் 1968 டேல்ஸை வந்து தும்பா ஈக்குவிட்டி ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதாவது இது வந்து ஒரு காமன், வெளிநாட்டு விஞ்ஞானிகளும் வந்து இந்த ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணலாம், அது மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக விக்ரம் சாராபாய் ஆரம்பித்ததே வெளிநாட்டிலேருந்து வர்ற விஞ்ஞானிகள், அவங்க வந்து அவங்களுடைய பேலோட ஆராய்ச்சியை இங்கே பண்ணுவாங்க. அந்த பேலோட வச்சு அனுப்புகிறது தான் நம்ம கடமையாக இருந்தது. அது 1968 அதை யூஎன் கொடுத்தாச்சு. எந்த நாடுகளும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 1909 August 15 அந்த சுதந்திர அன்னைக்கு, 1969 August 15 அன்று ISRO அதிகாரப்பூர்வமாக ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் ISROங்கிற இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அந்த இன்கோஸ்பார்ங்கிற பேர்லேருந்து ISRO அப்படிங்கிற பேர் 1969 வருது. இது 1972 த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் முதல்ல உண்டாக்குறாங்க. அதில் தான் அது கீழே ISRO வரும், மின்வலைத்திறன் கீழே கொண்டாண்டாங்க அதை. 1975 முதல் செயற்கைக்கோள், நம்ம முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட, அது வந்து நம்ம ஏவலை, அந்த செயற்கைக்கோள் நம்ம தயாரித்தோம். முதல் செயற்கைக்கோள், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டால் 1975 ரஷ்யாவில் போய் லான்ச் பண்ணோம். ஆனால் இந்திய மண்ணிலேருந்து லான்ச் பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளே ராக்கெட் அப்போ இல்லை நம்மகிட்ட. 1975 இல்லை. இப்போ 1975 சைட்னு ஒரு சோதனை, அதான் டெலிவிஷன் சோதனை அகமதாபாத்தில் இது பண்ணி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு 200-250 கிராமத்தை கனெக்ட் பண்ணாங்க. சைட்டுங்கிறது எப்படி ஒரு டெலிவிஷனை கொண்டாந்தது, அதான் அந்த சமயத்தில் சைட்டில் கொண்டாந்தாங்க. ஏன்னா டெலிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுவாங்க World War I நடந்தது ஒரு இந்திய உலகத்திலே ஒரு 10% தான் தெரியுமா, அப்படி யுத்தம் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வாரும் அப்படித்தான், ஒரு 20-25% தெரியும். ரொம்ப பேருக்கு யுத்தம் நடக்கிறதே தெரியாது. இப்போ உடனே ஈரானுன்னா உடனே தெரிஞ்சது இல்லையா. இப்போ நம்ம ஒரு செகண்டில் அங்கே ஈரானில் என்ன குண்டு போடுறாங்கன்னு சொல்லிடுறோம், எங்கெங்கே குண்டு போகிறாங்கன்னு. அந்த காலத்தில் இந்த சைட், இந்த டெலிவிஷன் செயற்கைக்கோள் டெலிவிஷன் இல்லாதனால அதற்காக அந்த சைட் கொண்டு வந்து 1975 பண்ணி பார்த்தாங்க. 1977 பாஸ்கரா 1 ஆரியப்பட்டாவை தொடர்ந்து முதல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட், இது 1977 பாஸ்கரா 1 ஏவப்பட்டது. 1979 SLU-ஓட முதல் லான்ச், சோதனை லான்ச் நடந்தது. நானும் ஜாயின் பண்ணேன், ஆனால் சக்சஸ் ஆகலை. அதனால முதல் ராக்கெட் அதான் அப்துல் கலாம் அவர்கள் தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தார்.
1: சார், சந்திராயன் திட்டங்களை பற்றி சொல்ல முடியுமா?
0: சந்திராயன் சந்திராயன்னா 3 லூனார் மிஷன்ஸ்னு சொல்லுவோம். நிலவுக்கு போகிற எல்லா திட்டங்களும் சேர்த்து சந்திராயன்ங்கிற பேரில் நம்ம இது வரைக்கும் 3 சந்திராயன் சீரிஸ் அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 வெவ்வேறு காலகட்டங்களில். இது முதல் சந்திராயன் மிஷன் சந்திராயன் 1 2008 October 22 ஏவப்பட்டது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரனை, அந்த சந்திராயன்கிறது 3 பார்ட், அந்த செயற்கைக்குழு வந்து 3 அங்கமாக செயல்படும். அது மாதிரி தான் முதல் சொன்னது ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர், இது 3 அடங்கியிருக்கும். சந்திராயன் 1 ஆர்பிட்டர், இந்த ஆர்பிட்டர் தான் அக்டோபர், இது வந்து PSLV XL ராக்கெட் மூலமாக அனுப்பினோம். இந்த ராக்கெட்டில் ஜஸ்ட் ரவுண்ட் மணி மட்டும் வரலாம் தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அட்வைஸின் பேரில் ஒரு மிஷன் இம்பேக்ட் பேக்ட், அது சந்திரனில் போய் ஒரு மோதும், ஒரு புல்லட்டை போய் வச்சு 3 சுடுறாப்பில் அதை பரப்பில் போய் மோதி என்னங்கிற அந்த அதிர்வுகளை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறக்கா மிஷன் 3 இம்பேக்ட் ஃபேக்ட் ஒன்று அனுப்புனாங்க. அதில் அங்கே போகிறப்போ முதல்ல நம்மளுக்கு அது மோதுறப்ப அங்கே வந்து நீருடைய மாலி

மாலிகுல்ஸ் மூலக்கூறுகள் இருக்கிறது அறியப்பட்டது. இப்போ முத முதல்ல சந்திரனில் அந்த முன்னாடி நீர் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது இந்தியா தான். இதை நல்ல நிறைய மேற்பரப்போ நிறைய படம்லாம் எடுத்தது. ஏன்னா நாளை ஃப்யூச்சர் வருங்கால மிஷன்களுக்காக படம்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே போய் இறங்கலாம், எது சேஃப் லேண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ண முடியாது. வரைபடங்கள் எப்படி எடுத்துக்கு வரைபடம் இருக்கிறாப்புல ஒரு மூணுக்கும் ஒரு நல்ல வரைபடங்கள் முழுக்க எடுத்தாங்க. அது மாதிரி 2 ஆண்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 வருஷம் அது ஆர்பிட்டாக வந்திருக்கணும், 10 மாதம்தான் ஒர்க் பண்ணுச்சு. இதை தான் முத முதல்ல இதை இந்தியாவையும் 3-5 கண்ட்ரியில் நம்ம சேர்த்துட்டாங்க, ரஷ்யா அமெரிக்கா சைனா. அதுக்கப்புறம் நம்ம 3-6 தொடங்கிய கண்ட்ரிகளை நம்ம வந்தோம். இதை சந்திராயன் 1 இது முக்கியமானது. அந்த வாட்டர் நீர் உள்ளதுங்கிறத கண்டுபிடிச்சது தான். சந்திராயன் 2 2019 ஏற்கனவே 11 வருஷம் கழிச்சு 2019 ஜூலை 22 இதை ஜூலை 22 ஜிஎஸ்எல்வி Mk2 ராக்கெட் மூலமாக இதை M1 ராக்கெட் மூலமாக பண்ணோம். இதில் வந்து 3 இருந்தது ஆர்பிட்டர். இந்த 3 இருந்த ஒரே சந்திராயன் மிஷன் சந்திராயன் 2 தான். ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் இது 3 இருந்தது. இந்த ஆர்பிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்பிட் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஆர்பிட் ஆகிட்டுருக்கு, இன்னும் அந்த ஆர்பிட்டர் ஆகிட்டு. லேண்டர் தான் அதோடைய கடைசி வினாடிகளில் கொஞ்சம் அதிக வெலாசிட்டி, 1 m/s தான் இருக்கணும் அதோடய வெலாசிட்டி, அது இறங்குற வெலாசிட்டி. அதுக்கு மேலே தான் இது 3 m/s இருந்ததுனால அதோடய இம்பாக்டினால் அந்த செயற்கைக்குள் நிலைதர மாதிரி அது செயல்பட முடியாமல் போனது. இந்த மிஷனில் அதனால் வேறு ஒன்றும் இது பண்ண முடியல, இன்னும் உறுதியாக பண்ணோம். ஸோ அதனால் அடுத்த மிஷனுக்கு இது பெரிய வழிகாட்டியாக இருந்தது. இதோட மிகப்பெரிய வெற்றி என்னென்னா இதோட ஆர்பிட்டர் இன்னும் இருக்குது. ஆர்பிட்டர் வந்து இன்னும் சுற்றிட்டுருக்கு. சந்திராயன் 3 அடுத்தாப்பில் சந்திராயன் 3 2023 இதை 2023 இது LVM3 ராக்கெட் அது மூலம் ஏற்பட்டோம். ஆக்சுவலாக சந்திராயன் தான் 3 வகைகளையும் முன்னது. பிஎஸ்எல்வி சந்திராயன் 1, ஜிஎஸ்எல்வி சந்திராயன் 2, LVM3 சந்திராயன் 3. அது மாதிரி இந்த செயற்கைக்கோள்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெஹிக்கிளில் போனது. இது 3 தான். இதில் வந்து லேண்டர் விக்ரம், லேண்டர் பிரக்யான் ரோவர் இது 2 இருந்தது. சந்திராயன் 10 இது வந்து இன்னொரு மிக முக்கியமானது. சவுத் போல் பக்கத்தில், நியர் டு சவுத் போல், எக்ஸாக்ட் சவுத் போலில், நியர் டு சவுத் போல் பக்கத்தில் இறங்கினது. இது ஒரு பெரிய வெற்றி, முதல் வெற்றிகரமான நாடாகவும் நம்ம இந்தியா சொல்லலாம். அதாவது நியர் டு த சவுத் போல், யார் இறங்காத இடத்துல போய் இறங்கணும். இப்போ சவுத் போல் வந்து ரொம்ப கூலாக, ரொம்ப குளிரான இடம். அதில் நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், லூனாரில் டேங்கிறது 14 நாள், நைட்டுங்கிறது 14 நாள். ஒரு நைட்டு 14 இந்தியன் எர்த் டே, ஒரு டே வந்து 14, எர்த் டே வந்து ஒரு டே, சந்திரன் இருக்கு, சந்திரன் டே ஈக்குவல். இதனால் என்னென்னா 120°C -120°C அந்தந்த உபகரணங்கள்லாம் ஒர்க் பண்ண, அந்த கருவிகள் வேலை பார்க்கணும். இதனால் இது வந்து 14 நாள் நல்லா அந்த டேயில் ஒர்க் பண்ணுது. பிறகு 14 நாள் ஏறக்குறைய அந்த குளிர்தல் வைக்கணும் நைட்டில், அதுக்கு பிறகு இது ஆக்டிவேட் ஆகலை. அதனால் இதோடைய லைஃப் வந்து 14 நாள் முடிஞ்சது, சந்திராயன் 3 லைஃப் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, அந்த குளிராக இருக்கிறத குளிர் தவிர்க்கிறது எப்படி, சூடு பண்ணும், அவ்வளோதான். இதை சூடு பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூடு பண்ணி வைக்கிறதுக்காக தான் நியூக்ளியர் இதை யூஸ் பண்ணி தான், நம்ம அட்டாமிக் பவரை யூஸ் பண்ணி தான் அதை சூட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அது இருந்தால் 200 நாள் இருக்கலாம் அப்படிங்கிறது நாராயணன். இதனால் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஹீட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இது ரஷ்யாவில் லூனா அப்படிங்கிற ஒரு சந்திராயன் 3 அந்த லூனா 25 இருந்த லேண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு 1 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணும், ஆனால் லேண்ட் ஆகலை. நம்ம இது லேண்ட் ஆச்சு, 2 வாரம் தான் ஒர்க் பண்ணுச்சு. இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி இருந்தால் இது சந்திராயன் 3 சாஃப்ட் லேண்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இதுதான் சந்திராயன் இது வரைக்கும் நம்ம பண்ணது. சந்திராயன் 4 மிக டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு பார். இது வந்து என்னென்னா மறு இந்த இது வரைக்கும் நம்ம போயிருக்கோம், இறங்கியிருக்கோம், கேமராவில் படம் எடுத்து அனுப்பியிருக்கோம், பார்த்துருக்கோம், பறவைகளாக இருக்குது. ஆனால் இந்த தடவை சாம்பிள் எடுத்துகிட்டு வர போகிறோம். 3 நிலப்பரப்பு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி அப்போலோவில் போனாங்க, அது ஹியூமனே போய் எடுத்து வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, மனிதர்கள் போகாமல் நிலவுக்கு போகணும், நிலவில் இறங்கணும், அந்த சாம்பிளை பாறை மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் மனிதர்கள் இல்லை. இதுக்கு தான் சாம்பிள் ரிட்டர்னிங் மிஷன், ரிட்டர்ன் சாம்பிள் மிஷன், லூனார் சாம்பிள் ரிட்டர்னர் அப்படிங்கிறாங்க. இது ஒரு புதுமையாக

ஆனால் இது இது 2020லேருந்து 2028 போகும். LVM3 ராக்கெட் மூலம் தான் அனுப்ப போகிறோம். இதில் வந்து நாம் ரெண்டு தனி இதை ரெண்டு ராக்கெட்டாக செப்பரேட்டாக போகும். ஏன்னா இதை மாடுல் 5 மாடுலர் இருக்குது. ஒன்று போகணும், இன்னொன்று திருப்பி வரணும், அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு வரணும். மற்றெல்லாம் போய் இறங்கினோடு சரி, நம்ம மற்ற செயற்கைலாம் போய் இறங்கணும் சரி, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்னில் ஒன் வே தானே, இது ரிட்டர்ன் வரணும். அதனால் வந்து அந்த ரிட்டர்னிங் சாம்பிள் ரிட்டர்னுக்காக ரெண்டு LVM3 லான்ச் விளையா போகும். 2028 இது பண்ண போகிறோம். இதில் வந்து லேண்டர், அசண்டர், சாம்பிள் கலெக்டர், இது மாதிரி டாக்கிங், இது எல்லாவோட தொழில்நுட்பங்களும் வேணும். இதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் டெடெக்ஸ் டாக்கர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். டாக்கிங் போய் எடுத்துகிட்டு வரணும். இதுவும் சவுத் போல் பக்கத்தில் போய் இறங்க போகுது. மிக சிக்கலான மிஷன் இந்த ரிட்டர்ன். சாம்பிள் ரிட்டர்ன்கிறது அவ்வளோ எளிதாக பண்ணக்கூடியதில்லை, எல்லா கண்ட்ரியும் பண்ணதில்லை. இதால் இது கொஞ்சம் சிக்கலானவங்க பெரிய

0: டாக்கிங் போய் எடுத்துகிட்டு வரணும். இதுவும் தென்ப சவுத் போல் பக்கத்தில் போய் இறங்க போகுது. மிக சிக்கலான மிஷன் இந்த ரிட்டர்ன், சாம்பிள் ரிட்டர்ன்கிறது அவ்வளவு எளிதாக பண்ணக்கூடியதில்லை, எல்லா கண்ட்ரியும் பண்ணதில்லை. இதால் இது கொஞ்சம் சிக்கலானவங்களும் பெரிய சவாலாக இருக்கும். அடுத்தாப்பில் வந்து சந்திராயன் 5, இதை லுபக்ஸ்னாக்க இது ஜப்பானோடு சேர்ந்து பண்ண போகிறோம். இதோடைய இதெல்லாம் இனிமேல் தான் திட்ட லெவலில் இருக்குது. அதுவும் வாட்டர் இந்த மாதிரி போலாரை இதுக்காக இது பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இதை சந்திராயன் 5 சொல்லலாம். அதை இதுதான் நம்மளுடைய சந்திராயன் மிஷன்ஸ்.
1: சார், பிளானட் மார்ஸை ஸ்டடி பண்ண இஸ்ரோ என்னென்ன பிளான்லாம் போட்டிருக்கு?
0: இல்லை, இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு மிஷன் தான் அனுப்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு மிஷனை சக்ஸஸ் ஆனது நம்மளுக்கு தான். அதில் மங்கள்யான் அப்படிங்கிற மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 2013 நவம்பர் 5 பிஎஸ்எல்வி C-25 ராக்கெட் மூலமாக சீகரிக்கட்டோலேருந்து முதன் முதல்ல மங்கள்யான் இருப்பாங்க. ஒரு வெறும் ஒரு ஆர்பிட்டர் மட்டும்தான், இதில் லேண்டர் கிடையாது, ரோவர் கிடையாது, நம்ம சந்திரயான் மாதிரி கிடையாது, ஒன்று ஜஸ்ட் ஆர்பிட். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு ஆர்பிட் பண்ணும், அவ்வளோதான். இது டிஸ்டன்ஸ், இது 400,000 கிலோமீட்டர்னால் இது 40,000 கிலோமீட்டருக்கு மேலே நல்லா இருக்குது. இங்கேருந்து போகணும். இது முதல்ல 2014 13 நவம்பர் 5 இது பண்ணோம். 2014 செப்டம்பர் பார்த்துங்க எவ்வளோ மாதம் ட்ராவல், செப்டம்பர் 24 அது முதல்லையே செவ்வாயோட சுற்றுப்பாதையில் வந்துருச்சு. இங்கே போகிறது முக்கியம் இல்லை, அது செவ்வாயை சுற்றி வரணும். கொஞ்சம் வேகம் அதிகமாக இருந்தால் செவ்வாயிலேருந்து ஸ்லிப் ஆகி போயிடும், அது ஃப்ளை பைம்பாங்க. ரொம்ப இதாக இருந்தால் அட்ராக்ட் ஆகி கீழே அதோட மோதிர உள்ள விபத்துக்குள்ளாத சந்தர்ப்பம் உண்டு. ஆர்பிட்டர் இது ரெண்டுக்கு நடுவு முதல் நிலையே நம்ம இது பண்ணோம். என்ன இது போய் பண்ண விலைன்னா, செவ்வாயோட அட்மாஸ்ஃபியர், அதனுடைய மேற்பரப்பில் இருக்கிற தூசி, மீத்தேன் அங்கே இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு கண்டன், கார்பன் மோனாக்சைடு எல்லாத்தையும் இது பண்ணி நிறைய அறிவியல் கருவிகள்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணது. இதை சுமார் 8 செயல்பட்டது, அதாவது நம்ம திட்டமிட்டதை விட 6 அதிகமாகவே. 2022 அக்டோபரில் அதோடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இப்போ அடுத்தாப்புல அடுத்ததை லான்ச் பண்ணணும். இதுதான் நம்ம இப்போதைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும். இதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, 450 நம்ம செலவழித்தோம். இங்கேருந்து ஆட்டோவில் போனால் கூட அது அதிகமாக இருக்கும், ஆட்டோ ஃபேர் அதிகமாக இருக்கும் பர் கிலோமீட்டருக்கு. இது வந்து பர் கிலோமீட்டருக்கு ரொம்ப எக்கனாமிக்கல், மற்ற கண்ட்ரிகளை விட 450 அந்தளவுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக அனுப்பணும். ஒரு புதிய அடையாளம், அதுலேருந்து இளைஞர்கள்ட்டே ஒரு நல்ல ஒரு ஆர்வம், மாணவர்கள்ட்ட எல்லாம் ஒரு நல்ல ஆர்வம், ஒரு செவ்வாய்க்கும் போக முடியணும். இதுதான் முதல் நம்ம வேறு ஒரு பிளானட்டுக்கு போகிறது. 3 வந்து பிளானட் இல்லையே, என்ன இருந்தாலும் அது நம்ம ஒரு உபகரகம் இல்லை, ஒரு பிளானட்டுக்கு போகிறது இதுதான். அதாவது சோலார் சிஸ்டத்தில் நம்மளுடைய பூமியை விட்டு வெளியேறி நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போனது இது ஒரு ரெக்கார்ட். ஏன்னா MO-1 தான் பண்ணியிருக்கோம், அடுத்தது ஆரம்பிக்கணும் MO-2.
1: சார், வீனஸை ஸ்டடி பண்ண இஸ்ரோட பிளான்ஸில் என்ன?
0: வீனஸ் வெள்ளி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளி சுக்கிரயான் 1, இதை வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன், எப்படி மார்ஸ் ஆர்பிட்டர், இது வந்து ஃபியூச்சர் ப்ரோக்ராம், இன்னும் போகலை. வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் இது 2 இன்டர் பிளானட்ரி, முதல் இன்டர் பிளானட் செவ்வாய்க்கு போனது, இது 2 பிளானட்டு நம்ம கிரகத்துக்கு போகிறது இந்த வீனஸ் மிஷன். 2028 மார்ச் 29 LV-M3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணலான்னு திட்டம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட 112 ட்ராவல் பண்ணி 2028 ஜூலை 19 அது வெள்ளியோட சுற்றுப்பாதை நுழையும். இந்த மேற்பரப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளானட்னால் அது வீனஸ். இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பிளானட்னால் அதுவும் வீனஸ் தான். அதோடைய அட்மாஸ்ஃபியர் இருக்குது, அது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் 2 நம்ம ப்ரெஷரை விட அங்கே தான் அந்த ப்ரெஷர்லேயே எல்லாம் பக்கிளாயிடும். ஆனால் அந்த அட்மாஸ்ஃபியர் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பூமியோட ப்ரெஷருக்கு வரும், இருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை ஆராய் பண்ண. இது பலூனில் தான் போகிறாங்க, அந்த பலூன் தான் போக போகுது. இந்த சர்வதேச இதை வந்து ஏறக்குறைய 19 கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்புகிறாங்க. இந்தியாவிலேருந்து 16, வெளிநாட்டிலேருந்து 3, 16, 3, 19 கருவிகள் எல்லாம் 5 ஒர்க் பண்ணும். அந்த இது பெரிய இது என்னென்னா, சல்ஃபூரிக் ஆசிட் அங்கே கந்தக அமிலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது நிறைய இதெல்லாம் தாண்டி போகணும். அதுதான் டெம்பரேச்சர் தான் 420°C டெம்பரேச்சர் வரும். இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம், இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். அதனால் இவ்வளோ பெரிய ஹை டெம்பரேச்சர் இதில் ஏதாவது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீனஸுக்கு ஒரு தனி சிறப்பு, அதனுடைய நாள் இயரை விட அதிகம். நம்மளுடைய இயருங்கிற 365

0: நாள். வீனஸில் வந்து ஒரு டே வந்து வருஷத்தை விட அதிகம், அதாவது அது தன்னுதான் சுற்றிக்கிறது அவ்வளோ ஸ்லோவாக, அதே சமயத்தில் சூரியனை வேகமாக சுற்றி வருது அர்த்தம். இதுதான் சூரியன் சுக்கிரன்.
1: சார், ககன்யான் திட்டம் சொல்ல முடியுமா?
0: இது ரொம்ப பேசப்படுற திட்டம் ககன்யான். அதாவது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம். ஏற்கனவே ராகேஷ் சர்மா சுக்லா போயிருந்தாலும் அவ இந்தியன் ராக்கெட்டில் போகலை, அவ்வளோதான். அது ஒன்று தான் வித்தியாசம். இல்லை வேணால் இப்போ முதல் முறையாக நம்ம இந்தியன் ராக்கெட்லேயே ஒரு நாலு பேரை அனுப்ப போகிறோம், மூணு அல்லது நாலு பேரை அனுப்ப போகிறோம். இதுதான் முதல் விண்வெளி பயண திட்டம். இதுதான் ஏசாவுடைய முதல் விண்வெளி திட்டம். இது நம்முடைய இந்தியாவுடைய சொந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ராக்கெட்டில் ஒரு 300-400 கிலோமீட்டர் அனுப்பி 3-7 நாட்கள். இப்போ முதல்ல பூமியை சுற்றி வந்தது யூரி ககாரின் 1961, ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். அமெரிக்கா பண்ண, ரஷ்யா பண்ணவொன்னு அமெரிக்கா பண்ணாங்க, அமெரிக்கா பண்ண சைனா பண்ணாங்க. ஆனால் 4வது கண்ட்ரியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க எல்லாம் பண்ணாதது என்னென்னா, முதல் யூரி ககாரின் முதல்ல வந்தது ஒரு 110 மினிட்ஸ் சொன்னது அவருடைய டோட்டல் பயண நேரமே. நம்ம அப்படி இல்லை, அவர் எல்லாருமே ஒருத்தர் தான் போனாங்க. ஜான் கிளீன் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா போனது, அவர் 3 ஆர்பிட் தான் பண்ணார். நம்ம வந்து இந்தியா வந்து 3-7 நாட்கள் முதல் முயற்சியிலே சுத்தப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ரிஸ்க் இருக்கப்போகிறோம், முதல் முயற்சியிலே 4 பேர் அனுப்ப போகிறோம். லியோ திரிகின்ற பாதே இல்லைனால இதுதான் வந்து நம்மளுடைய ககன்யான் மிகப்பெரியது கம்ப்ளீட்டாக. இதுக்கு முன்னாடி இந்த ககன்யான் திட்டம் முக்கியமாக கவனிக்கிறது G7 வரை, G1, G2, G3, G7 வரைக்கும் போகுது. இதில் G1, G2 மோஸ்ட்லி எல்லாம் அன்க்ரூடு, அதாவது முதல்ல மனிதர்கள் போக மாட்டார்கள். இது மனித விண்வெளி பயணமாக இருந்தாலும் மனிதர்கள் போக போவதில்லை. முதல் ரெண்டு பயணத்திலையும் இந்த வாயு மித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோட், செஸ் அளவுக்கு உள்ள ஒரு ரோபோட், ஒரு லேடி ரோபோட் போகுது. ஆராய்ச்சி பண்ணும் 3வது ஃப்ளைட்டில் தான் வந்து ககன்யான் ஃப்ளைட்டில் தான் நம்ம மனிதர்கள் போக போடுறாங்க. இதுபடி இது 2026 ஜூனில் போயிருக்கணும், அல்லது 2026 ஜூன் போகணும், வந்துருச்சு போக முடியல, அதனால் தள்ளி போகுது. 2027 இதை முதல் பயணம் அனுப்பினா அது ராக்கெட் தான் போகுது. ராக்கெட் வந்து ஹியூமன் ரேட்டட், HLV M3 சொல்கிறாங்க. LV M3 ஹியூமன் ரேட்டட் ராக்கெட். ஹியூமன் ராக்கெட்னா எஸ்கேப் சிஸ்டம் எல்லாம் இருக்கும், டெஸ்டிங்லாம் முடிஞ்சுது. முதல் இதில் மூணு வீரர்கள், பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்க பிரதாப், சுபாஷ் சுக்லா, இவங்க நாலு பேர் குழு இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 5 டன் எடை போகணும். நம்மளுக்கு சேட்டலைட்லாம் அவ்வளோ இடையில தான் வெயிட், அந்த மாடலில் அவங்க உட்காந்துருக்க போகிற மாடல் வந்து 5 டன். சுமார் 7 வரைக்கும் இருக்கிறதுனால அவங்களோட ஃபுட்டு இது எல்லா ஹெல்த்து எல்லா ஃபேக்டரும் வரப்போகுது. இதில் ஸ்பேஸ் சூட் உள்ள வருது, ஸ்பேஸ் ஃபுட்டுங்கிற ஐட்டம் ஆரம்பிக்குது, ஸ்பேஸ் மெடிசனுங்கிற ஒரு டாபிக். ஏன்னா 7 இருக்காங்களே சுற்றி, இந்த மாதிரியே புதுமையான ஏரியாக்கள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸ்பேஸ் ஃபுட் அதான் ரோட்டி கப்டா ரொம்ப காண்பாங்க. இதை அப்படியே ஸ்பேஸ் எடுத்துங்க, ஸ்பேஸ் ஃபுட், விண்வெளி உணவு, விண்வெளி மருத்துவம், விண்வெளி ஆடை, இந்த மூணு இருக்க போகுது. இந்த மூணு உணவை பண்ண போகிறோம். இதுதான் ககன்யான் எதிர்பார்த்துட்ருக்கோம். வாயுமுத்ரா 2027 எதிர்பார்க்கலாம்.
1: சார், ராகேஷ் சர்மாவோட பயணத்தை சொல்ல முடியுமா?
0: ராகேஷ் சர்மா, சுமான்சு சுக்லா ரெண்டு பேருமே இந்தியன்ஸ் போனது. ராகேஷ் சர்மா தான் முதல் விண்வெளி வீரர். 1984 ஏப்ரல் 3ஆம் தேதி சோவியத் யூனியன் சோவியத் T-11 அப்படிங்கிற விண்கலத்தில் பயணம் பண்ணார். சல்யூட் அப்படிங்கிற ஸ்பேஸ் லேபுக்கு போனார். நல்லா பாருங்கள், இவர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSக்கு போகலை. சுக்லா போனது ISS, இவர் போனது சல்யூட் 7 அப்படிங்கிற ஸ்பேஸ் லேப். 8 தங்கியிருந்தார், அங்கேருந்து படம் எடுத்தார். மைக்ரோ கிராவிட்டி, யோகா எல்லாம் பண்ணார், எல்லா வித ஆக்டிவிட்டீஸும் பண்ணார். இவர் வந்து 1900 வங்கதேச போரில், இந்தியாவில் பங்களாதேஷ் போரில் விமானப்படையில் பணிபுரிஞ்சவர் ராகேஷ் சர்மா. இவருடைய அங்கே போனோன்னா அங்கேருந்து இந்திரா காந்தியிடம் சாரே ஜஹான்சே அச்சா அப்படிங்கிற சொல்ல வார்த்தை மிக பெருமையானது. இன்னும் இருக்கார், குன்னூரில் இருக்கார், குன்னூரில்தான் இருக்கார் ராகேஷ் சர்மா இசமான். அவர் வந்தப்போ 1985 வந்தப்போ பார்த்துருக்கேன் நான், அவரை BSSC வந்தப்போ அவரை நேரில் மீட் பண்ணியிருக்கேன். இவர் ரெண்டு பேரும் செலக்ட் ஆனாங்க, அதில் இவர் தான் போனார், பேக்கப் போகல. ஸோ முதல் பெண்ணுக்கு சென்ற வீரர். ஆனால் ரஷ்யன் ராக்கெட், எப்படி நம்முடைய முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டாவும் ரஷ்யன் ராக்கெட் மூலமாக தான் போச்சு, முதல் விண்வெளி வீரரும் ரஷ்யன் ராக்கெட் மூலமாக தான் போயிருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நம்மளோட ராக்கெட், இந்திய ராக்கெட் மூலமாக போகிறது தான் ககன்யான். இப்போ இதைத்தான் ககன்யான் பண்ண போகுது. அடுத்தாப்பில் பண்ணவர் கல்பனா சாவ்லா, 1962 2003 அவர் இருந்தது. அந்த விண்வெளிக்கு போகிறப்ப அந்த விபத்தில் அவர் இறந்து போனார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் இவர் தான். ஆனால் இந்திய அமெரிக்கா, இங்கே தான் பஞ்சாப் சண்டிகார்லாம் படித்தாலும், படிக்கிறப்பே யூனிவர்சல் செட், நல் செட் அப்படிங்கிறதுக்கு உதாரணம்.

0: சட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஒரு மேஸ்டர் நல் செட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல் செட்னா ஒன்றுமே இல்லை, ஜீரோ. நல் செட் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவங்க டீச்சர் வந்து இதுவரைக்கும் விண்வெளிக்கு போகாத இந்திய பெண்கள், விண்வெளிக்கு போன இந்திய பெண்கள் ஜீரோ, நல் செட் அப்படின்னாங்க. இந்த அம்மா அதை எதிர்த்து நாங்கள் அதை ஃபுல் பண்ணி காட்டுறேன், அது எம்டி செட் இல்லை, தேர் இஸ் சம்திங் இஸ் தேர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி ஒரு சேலஞ்சாக படித்து வந்தவங்க விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் எஸ்டிஎஸ் 87 சொல்லுவாங்க. 1997 எஸ்டிஎஸ் 87 மூலம் முதல் பயணம். 375 hours மணி நேரம் விண்வெளியில் இருந்தாங்க. மறுபடியும் ரெண்டாவது பயணம் 2003 எஸ்டிஎஸ் 107. எஸ்டிஎஸ்ங்கிறது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அந்த ஸ்பேஸ் ஷட்டில்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அஃபிஷியல் பேர் எஸ்டிஎஸ். எஸ்டிஎஸ் 107 பாருங்கள், 1997 எஸ்டிஎஸ் 87. இப்போ வந்து 2003 அவங்க ரெண்டாவது தடவை போனது வந்து எஸ்டிஎஸ் 107. இப்போ போன ரெண்டாவது பயந்த போது போகிறப்போ போயிட்டாங்க, திரும்பி வர்றப்போ ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போனாங்க. இவர் நாசாவில் பொறியியலில் இசை போஸ்ட் காட்டிடுவானாங்க, நாசாவில் ரிசர்ச் செய்து தான் பணி பண்ணவங்க. அதுக்காகவே இந்திய அரசு ஒரு பேரில் கல்பனா 1 அப்படிங்கிற சேட்டலைட்டை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணியிருக்கோம். இவர் ஸ்பேஸ் நிறைய அவார்டு வாங்கிக்காங்க, கங்கராஷனல் ஸ்பேஸ் மெடல் ஆனர் ஆஃப் அப்படின்லாம் அமெரிக்கா எல்லாம் கொடுத்தாங்க. கல்பனா 7 ஒரு சோகம் அந்த மாதிரி இது ஒன்று. ரெண்டாவதாக இப்போ சமீபத்தில் போனவர் சுபான்சு சுக்லா, இவர் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இவரே போனார், கல்பனா 7 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் போனாங்க. ஆனால் இதில் சுபான்சு சுக்லா இவர் ரெண்டாவது விண்வெளி வீரர், சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுக்கு போன முதல் இந்தியர் இவர். அது மட்டும் இல்லாமல் ஆக்சியம் மிஷன், ஆக்சிங்கிறது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி, அந்த ப்ரைவேட் ஏஜென்சி ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய், இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி. நம்ம எப்படி நம்முடைய பர்வின் டிராவல்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து ஒரு ப்ரைவேட்டு மிஷன். ஆக்சிம்மனு முதல்ல போன இந்தியர், அதை மேலும் ஸ்பேஸ் எக்ஸில் போன முதல் இந்தியர்னு சொல்லலாம். ஸ்பேஸ் எக்ஸ் வைக்கில் போன முதல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனவர் 14 நாள் இருந்தார். இந்தியா முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நிச்சயமாக அசோக சக்கர விருதுலாம் கொடுத்துருக்காங்க அவர் 2026. ஆக இவர் இவர் தான் அடுத்தாப்பில் போகிறவ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் தான் போயிட்டு வந்து ரெண்டாவது வீரர். இதை வச்சுக்கலாம். இவங்க மூணு பேருமே முன்னோடிகள்.
1: சார், நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி சொல்ல முடியுமா?
0: இந்த பாரதிய அந்தரிஷ் ஸ்டேஷன், இதுதான் பிஏஎஸ்ன்னு சொல்கிறோம். இது இந்தியாவோட ஒரு சொந்த விண்வெளி நிலையம். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சர்வதேச விண்வெளி மையம் இருக்கிறாப்புல இது இந்தியாவோட சொந்த விண்வெளி நிலையம், இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இஸ்ரோ இது வந்து ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, அதுக்கப்புறம் மறுபடியும் 4வது நாடாக இந்தியா வரப்போகுது. சொந்த விண்வெளி நிலையம் வச்சுருக்கிற 4வது நாடாக. இது வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு 400 kilometers, அதே ஐஎஸ்எஸ் ஆர்பிட்டில் தான் 400 kilometers உயரத்தில் இருக்குது. இதில் பண்ணால் 5 மாடுல் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டை கட்டி கொண்டு போகிறதுக்கு போல ஒவ்வொரு ரூமாக கொண்டு போய் அங்கே ஸ்பேஸில் ஜாயின் பண்ணுறது ஈஸின்னு, அது மாதிரி இதில் 5 மாடுல் இருக்குது. பேஸ் மாடுல் அல்லது கோர் மாடுல், சயின்ஸ் மாடுல், லேப் மாடுல், காமன் கிங் ஆர் ஹேபிடேஷன் மாடுல்ஸ்னு ஒரு 5 மாடுல் இருக்குது. இது என்ன ஒவ்வொரு மாடல், இது வந்து இன்டர்நேஷ்னல் இதே மாதிரி தான் இருக்குது. அதே அமைப்பில் இது ஒரு 2022 போகலாம் LV-M3 அப்படின்னு எதிர்பார்க்க இருக்குது. முழு நிலையமும் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 7 அல்லது 8 வருஷம் ஆகும். 35 தான் அது முழு செயல்பாட்டுக்கு வரும். கடைசி ககன்யான் ஃப்ளைட்டு ஒரு மாடல், ஃபஸ்ட்டு மாடலில் கொண்டு போகும். நம்ம ககன்யான் ஃப்ளைட் பார்த்தோம் இல்லையா, மனிதர்கள்லாம் போன பிறகு கடைசி ககன்யான் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு மாடலாக வந்தாசமாகனு போகும். அப்போ இதோட இது வந்து நீண்ட கால மனித விண்வெளி பயணம் அனுபவம், ரொம்ப நாள் போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஷன்லாம் 1 இயர் அதான் 1000 நாள் வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. ஸ்பேஸ் வாக் பண்ணலாம், ஆராய்ச்சிகள் பண்ணலாம், இது மாதிரி லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வேணும். அங்கே ஏன்னா ரொம்ப நாள் நம்ம லேபில் தங்கியிருந்தோம்னா நம்மளுடைய ஃபுட்டு, ஆக்சிஜன், வாட்டர் எல்லாத்தையும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் சொல்கிறாங்களே, இந்த மூணு வேணும். இதோட எல்லாம் சேர்த்துக்கலாம். எதிர்காலத்தில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம செவ்வாய்க்கு போகலாம், மூணுக்கு போகலாம், இது மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணியிருக்காங்க. பிஏஎஸ் 01 கோர் மாடல் முதல் மாடல் இப்போ தர ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரல் பண்ணியிருக்காங்க. நிறைய இது பண்ணி 1763 crore செலவில் இது பண்ணியிருக்கிறது. இது ககன்யான் இதோடு இது கனெக்ட் ஆகுது. ககன்யானோட லாஸ்ட்டு ஃப்ளைட்டு இதோட ஃபஸ்ட்டு மாடல் ஃப்ளைட். அது மாதிரி இந்த திட்டம் வந்து 2035 பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் நம்மளோட சொந்தமான விண்வெளி நிலையம் வரப்போகுது. நம்ம ரூம் மாதிரி தான், ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரூம் மாதிரி தான். ஆனால் 9 டன், 9 டன் இட, வேஸ்ட் 2 கோர் மாடல், கோர் டாக்கிங் மாடல்,

0: இது மாதிரி நிறைய மாடல் லேப் மாடல்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ரூம் மாதிரி 8x4x9x4x9 இது மாதிரியான சைஸில் இருக்கும். ஒவ்வொரு மாடலும் ஒரு ரூம் மாதிரி இது இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டர்நேஷ்னல் பயோபேசேஷன்.
1: இதுவரை இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: அறிவியல் நேரம் நிறைவு பெற்றது.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், திரைப்படம் காதல் பரிசு.

0: ding dang.
1: ஒலிக்க இருப்பது இதே கோவில் திரைப்பட பாடல். குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்தளவு 27.4°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, குறைந்தளவு 27.8°C, பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் ஹிப்போ, நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு. எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தென்னை தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலம், மெட்ரோ வசமாகிறது மேம்பால ரயில் சேவை, பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு உலக தென்னை தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரிய தமிழ்நாடு மண்டல இயக்குனர் இ அறவாழி அவர்கள். நாளை காலை 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிஎஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நாளை பிற்பகல் 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம், பனை எண்ணெய் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும். ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், நம் கண்களை பாதுகாப்போம். தகவல் உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், வாட்டர் கலரிங் பற்றிய தகவல். வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டரங்கம். மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. நாளை பிற்பகல் 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை

0: quashed the FIRs related to student protests mentioned in applications filed by the Centre, Delhi Police, Bihar, West Bengal, Maharashtra and Assam. It extended the order across the country. The Apex Court has, however, allowed the Delhi Police to pursue one FIR against 2,873 individuals who were present in the Jantar Mantar protests as they had serious criminal antecedents. The death toll from the devastating flash floods in Nepal has crossed 1,000, with security forces recovering more bodies from 8 affected districts of the country. Rescuers struggled to trace those stranded amid intermittent rainfall and a fresh flood alert as water levels rose in rivers across several districts. And that is the end of this news bulletin.
1: Neeram. 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 MHz FM ரெயின்போ 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.